வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 6ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. குறளும் விளக்கமும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் அடக்கமுடைமை அதிகாரத்தின் 2ம் குறள் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு. இதற்கான விளக்கம், அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை. குறளும் பொருளும் மீண்டும், காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை. குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். இன்று காலை 7 காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுர கீதம் இடம்பெற கேட்கலாம். 7:25 இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 7:30 நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல்கள். 8 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். 10 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். இன்று பகல் 11 இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குபவர்கள் பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. பகல் 1:55 பாடல் ஒன்று. பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் அடல் பென்ஷன் யோஜனா. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச் சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. எமது மாலை ஒலிபரப்பில் மணி 5:30 திரையிசை, 6:10 பா மாலை. தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குகிறார் சௌமியா அவர்கள். நேர்களே, இன்று இரவு மணி 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திமடல் கேட்கலாம். 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள். அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு. 8:00 மனோரஞ்சிதம். 9:30

0: கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரரன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமையில்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாழ் போன்ற மூத்தோரின் பிழைகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி மதம் மொழி இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம் புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
0: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:15. நமது ஆசை நேர்மையானதாக இருந்தால்

தெய்வம் நமது செயல்பாட்டுக்கே துணை வரும் என்ற அரவிந்தரின் இந்த சிந்தனையோடு இந்நாளை நாம் பொன்னாளாக்குவோம். ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதற்பாடல் பி. சுசீலா பாடியிருப்பது.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:35.

0: இப்பொழுது கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்ப்பு

எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் சில. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது நிலவும் மழையினை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில் களை எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தினால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை மற்றும் கோழிகளுக்கான முதலுதவி சிகிச்சைக்கு வீட்டு மூலிகை தோட்டம் அமைத்தலும் பராமரித்தலும். 1 வீடு 1 மூலிகை தோட்டம். ஒவ்வொரு கால்நடை வளர்ப்போர் வீட்டிலும் 1 மூலிகை தோட்டம் இருந்தால் பல சாதாரண நோய்களுக்கு உடனடி இயற்கை முதலுதவி அளிக்க முடியும்.
மூலிகை அறிவு என்பது நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளம். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் வீட்டை சுற்றி வளர்த்த மூலிகை செடிகளையே மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் அன்றாட உடல்நல பிரச்சனைகளுக்கான முதலுதவி மருத்துவமாக பயன்படுத்தினர். சாதாரண காய்ச்சல், செரிமான கோளாறு, காயங்கள், விஷக்கடி போன்ற பல்வேறு

0: பிரச்சனைகளுக்கு இயற்கை மூலிகைகளை முதல் மருந்தாக இருந்தன. இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவு தலைமுறை தலைமுறையாக பரம்பரை சொத்தாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கில் நவீன மருத்துவத்தின் பயன்பாடு அதிகரித்ததால் நம் மரபுவழி மூலிகை மருத்துவ அறிவும் வீட்டு தோட்டங்களில் மூலிகைகளை வளர்க்கும் பழக்கமும் படிப்படியாக குறைந்துவிட்டன. இன்று சிறிய உடல்நல பிரச்சனைகளுக்கு கூட உடனடியாக நவீன மருத்துவத்தை நாடும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு கால்நடை வளர்ப்போர் வீட்டிலும் ஒரு சிறிய மூலிகை தோட்டம் அமைத்து பராமரிப்பது கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு உடனடி முதலுதவி அளிப்பதுடன் மருத்துவ செலவை குறைக்கவும் நம் பாரம்பரிய மருத்துவ அறிவை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்கவும் பெரிதும் உதவுகிறது. வீட்டில் 20 முதல் 25 முக்கிய மூலிகை தாவரங்கள் இருந்தாலே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்க முடியும். எனவே கால்நடை வளர்ப்போர் கட்டாயம் அமைக்க வேண்டிய வீட்டு மூலிகை தோட்டத்தை எவ்வாறு திட்டமிட்டு அமைப்பது, பராமரிப்பது மற்றும் அதன் பயன்களை பற்றி அறிந்து கொள்வோம். வீட்டு மூலிகை தோட்டத்தின் பயன்கள். ஒரு சிறிய வீட்டு மூலிகை தோட்டம் கால்நடை வளர்ப்போருக்கு இயற்கையான முதலுதவி மருத்துவ பெட்டியாக அமையும். இதன் முக்கிய பயன்கள் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு தேவையான மூலிகைகளை உடனுக்குடன் சுத்தமாகவும் கலப்படமின்றியும் பயன்படுத்த முடியும். மருத்துவர் வரும் வரை பாதுகாப்பான முதலுதவி சிகிச்சை அளித்து நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும். மூலிகைகளை வாங்குவதற்கோ தேடி அலைவதற்கோ செலவாகும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீட்டின் காலி இடங்களை பயனுள்ள மூலிகை தோட்டமாக மாற்றி குடும்பத்திற்கும் கால்நடைக்கும் பயனளிக்கலாம். சமையலறை மற்றும் வீட்டில் கிடைக்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாகவும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர் பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் தேவையான மூலிகைகள் தொடர்ந்து கிடைக்கும். மூலிகை தோட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. பசுமையான சூழல் மன அமைதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. மரபுவழி மூலிகை மருத்துவ அறிவை குடும்பத்தினருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து பரப்புவதற்கு வழிவகுக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கால்நடை வளர்ப்பில் தன்னிறைவை உருவாக்க உதவுகிறது. மூலிகை தோட்டத்தின் வெற்றி சரியான இட தேர்விலேயே உள்ளது. எனவே நாள்தோறும் குறைந்தது 5 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் திறந்தவெளி பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பெரும்பாலான மூலிகைகள் சூரிய ஒளியில் நன்கு வளர்ந்து அதிக மருத்துவ குணங்களை பெறுகின்றன. மழை அல்லது நீர்ப்பாசனத்தின் போது தண்ணீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி உள்ள இடமாக இருக்க வேண்டும். நீர் தேங்கினால் வேர்கள் அழுகி செடிகள் பாதிக்கப்படலாம். எளிதில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம், பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு நிகழ்ச்சி ஏறும் ஊறும் இன்று இரவு 7:30. இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச் சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்களே, இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சௌமியா. இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை இடம்பெறும். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர்

0: அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட இராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2 திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கூறியுள்ள ஒப்பந்தப் புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்தப் புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்தப் புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்தப் புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்தப் புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய

0: பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டித் தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:55:25.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: நாம் இயற்கையை விட்டு தனியாக வாழ முடியாது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து குடிக்கும் தண்ணீர்

0: வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையின் சமநிலையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து வருகிறோம். ஒரு மரம் வெட்டப்படும் போது அது வெறும் ஒரு மரத்தின் இழப்பு அல்ல, அது பறவைகளுக்கு ஒரு வாழ்விடத்தின் இழப்பு, மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பின் இழப்பு, நமக்கு ஒரு இயற்கையான காற்று சுத்திகரிப்பானின் இழப்பு. அதே போல நாம் வீணாக்கும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் பின்னால் ஒரு பெரிய இயற்கை வளம் இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பெரிய திட்டங்களால் மட்டுமே நடக்க வேண்டிய ஒன்று அல்ல. வீட்டில் உணவை வீணாக்காமல் இருப்பது, மழை நீரை சேமிப்பது, வீட்டை சுற்றி செடிகளை வளர்ப்பது, தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருப்பது, பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவது போன்ற சிறிய செயல்களும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே நமது வெற்றியாக இருக்க வேண்டும். இயற்கையை நேசிப்போம், பாதுகாப்போம், அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை பரிசாக கொடுப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் தொழிலாளருடன் தொடர்பு என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து, கமிட்டியில் என் வேலை முடிந்தும் முடியாமலும் இருக்கும்போதே ஸ்ரீ மோகன்லால் பாண்டியா, ஸ்ரீ சங்கர்லால் ஃபரீக் இவர்களிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. கேடா ஜில்லாவில் விளைவு இல்லாது

போய்விட்டது என்றும் நிலவரியை கொடுக்க முடியாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு நான் வழிகாட்ட வேண்டுமென்றும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த இடத்துக்கு நேரில் போய் விசாரிக்காமல் யோசனை கூறும் விருப்பமோ ஆற்றலோ தைரியமோ எனக்கு இல்லை. அதே சமயத்தில் அகமதாபாத் தொழிலாளர் நிலைமையை குறித்து ஸ்ரீமதி அனுசியாபாயிடமிருந்து ஒரு கடிதமும் வந்தது. தொழிலாளர் பெற்று வந்த கூலி மிக குறைவு. கூலி உயர்வு செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் நீண்ட காலமாக கிளர்ச்சி செய்து கொண்டு வந்தார்கள். முடிந்தால் அவர்களுக்கு வழிகாட்டி நடத்த வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்தது. இந்த சிறு காரியத்தையும் அவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு நடத்தும் துணிவு எனக்கு இல்லை. ஆகவே முதல் வாய்ப்பு கிடைத்ததுமே அகமதாபாத்துக்கு போனேன். இந்த இரு விஷயங்களையும் சீக்கிரமாகவே முடித்துவிட்டு சம்பாரனில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஆக்க வேலையை கண்காணிக்க நான் அங்கே திரும்பிவிட முடியும் என்று நம்பியிருந்தேன். ஆனால் நான் விரும்பியவாறு காரியங்கள் துரிதமாக நடைபெறவில்லை. நான் சம்பாரனுக்கு திரும்பவும் போக முடியாது போயிற்று. இதன் பலனாக பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டுவிட்டன. என் சக ஊழியர்களும் நானும் எத்தனையோ ஆகாய கோட்டைகளை கட்டி வந்தோம். ஆனால் அவைகளெல்லாம் அப்போதைக்கு மறைந்து போய்விட்டன. நாங்கள் கட்டிய ஆகாய கோட்டைகளில் ஒன்று கிராம சுகாதாரத்துடன் கல்வியோடும் சம்பாரனில் பசு பாதுகாப்பு வேலையும் கவனிப்பது என்பது. அங்கே பசு பாதுகாப்பும் ஹிந்தி பிரச்சாரமும் மார்வாரிகளுக்கே தனி உரிமையான வேலையாக இருந்து வந்ததை என் பிரயாணங்களின் போது கண்டேன். நான் வேதியாவுக்கு சென்றபோது ஒரு மார்வாரி நண்பர் தமது தர்மசாலையில் நான் தங்குவதற்கு இடம் கொடுத்திருந்தார். அவ்வூரிலிருந்த மற்ற மார்வாரிகள் தங்களுடைய கோசாலையை எனக்கு காட்டி அதில் எனக்கு சிரத்தை ஏற்படும்படி செய்தார்கள். பசு பாதுகாப்பை குறித்து எனக்கு திட்டமான எண்ணங்கள் அப்பொழுதே தோன்றிவிட்டன. இந்த வேலையை குறித்து அன்று ஏற்பட்ட எண்ணமே இன்றும் எனக்கு இருந்து வருகிறது. பசு பாதுகாப்பு என்பதில் கால்நடை வளர்ப்பு, பசுவின் இனத்தை சிறந்ததாக்குவது, காளை மாடுகளை ஜீவகாருண்யத்துடன் நடத்துவது, சிறந்த முறையில் பால் பண்ணைகளை அமைப்பது ஆகியவைகளும் அடங்கியிருக்கின்றன என்பதே என் அபிப்பிராயம். இந்த வேளையில் தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அளிப்பதாக மார்வாரி நண்பர்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் சம்பாரனில் நான் நிலைத்து தங்க முடியாது போய்விட்டதால் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. வேதியாவில் கோசாலை இன்னும் இருக்கிறது. ஆனால் அது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பால்பனையாக இல்லை. சம்பாரன் காளை மாடுகளிடம் அவைகளின் சக்திக்கு மிஞ்சி இன்னும் வேலை வாங்கியே வருகிறார்கள். இந்த வேலை நிறைவேறாது போனது எனக்கு எப்பொழுதுமே மன வருத்தத்தை அளித்து வருகிறது. சம்பாரனுக்கு நான் போகும்போதெல்லாம் அங்குள்ள மார்வாரி பீகாரி நண்பர்கள் கண்ணியமாக இதற்காக என்னை கண்டிக்கின்றார்கள். திடீரென்று கைவிட்டுவிட நேர்ந்த அவ்வேலை திட்டத்தை எண்ணி நானும் பெருமூச்சு விடுகிறேன். படிப்பு சம்பந்தமான வேலை மாத்திரமே ஏதேனும் ஒரு வகையில் இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் பசு பாதுகாப்பு வேலை நன்றாக வேர்கொள்ளவில்லையாகையால் உத்தேசிருந்தபடி அவ்வேலை முன்னேறவில்லை. கேடா விவசாயிகளின் பிரச்சினை விவாதிக்கப்பட்டு வந்த சமயத்திலேயே அகமதாபாத் மில் தொழிலாளர்களின் விஷயத்தை நான் எடுத்து கொண்டு விட்டேன். நான் மிகவும் தர்மசங்கடமான நிலையிலேயே இருந்தேன். ஆலை தொழிலாளர்களின் கட்சி மிகவும் நியாயமானது. ஸ்ரீமதி அனுசியாபாய் தமது சொந்த சகோதரரும் மில் சொந்தக்காரர்களின் சார்பாக அப்போராட்டத்தை நடத்தி வந்தவருமான ஸ்ரீ அம்பாலால் சாராபாயை எதிர்த்து போராட வேண்டியதாயிற்று. ஆலை முதலாளிகளுடன் நான் சிநேகமாக பழகி வந்தேன். இதனாலேயே அவர்களுடன் போராடுவது அதிக கஷ்டமாக இருந்தது. அவர்களுடன் கலந்தாலோசித்தேன். இத்தகராறை மத்தியஸ்தர் முடிவுக்கு விட்டுவிடுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டேன். ஆனால் மத்தியஸ்தர் முடிவுக்கு விடுவது என்ற கொள்கையை அங்கீகரிக்கவே அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆகையால் வேலை நிறுத்தம் செய்யும்படி தொழிலாளருக்கு நான் ஆலோசனை கூற வேண்டியதாயிற்று. அப்படி அவர்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கு முன்னால் அவர்களுடனும் அவர்களுடைய தலைவர்களோடும் நான் மிகவும் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டேன். வேலை நிறுத்தம் வெற்றிகரமாவதற்கு பின்வரும் நிபந்தனைகளை விளக்கிச் சொன்னேன். எந்த நிலையிலும் பலாத்காரத்தில் இறங்கிவிடவே கூடாது. கட்டுப்பாட்டை மீறி வேலைக்கு போகிறவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. பிறர் இடும் பிச்சையை எதிர்பார்த்திருக்கக்கூடாது. வேலை நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிப்பதாக இருந்தாலும் உறுதியுடன் இருக்க வேண்டும். யோக்கியமாக
வேறு எந்த வகையிலாவது

உடலை உழைத்து வேலை நிறுத்த காலத்தில் ஜீவனத்தை நடத்தி கொள்ள வேண்டும். வேலை நிறுத்த தலைவர்கள் இந்த நிபந்தனைகளை நன்கு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படும் வரையில் அல்லது இத்தகராறை மத்தியஸ்தர் முடிவுக்கு விட மில்காரர்கள் சம்மதிக்கும் வரையில் தாங்கள் வேலைக்கு திரும்புவதில்லை என்று தொழிலாளர்கள் பொதுக்கூட்டத்தில் பிரதிஜை செய்து கொண்டார்கள். இந்த வேலை நிறுத்தத்தின் போதுதான் ஸ்ரீ வல்லபாய் பட்டேலையும் ஸ்ரீ சங்கரலால் பாங்கரையும் நான் நன்றாக அறியலானேன். ஸ்ரீமதி அனுசியாபாயை இதற்கு முன்னாலேயே எனக்கு நன்றாக தெரியும். சபர்மதி நதிக்கரையில் ஒரு மரத்தின் நிழலில் தினமும் வேலை நிறுத்தக்காரர்களின் பொதுக்கூட்டத்தை நடத்தி வந்தோம். இக்கூட்டங்களுக்கு தொழிலாளர் ஆயிரக்கணக்கில் வருவார்கள். என்னுடைய பேச்சில் அவர்களுடைய பிரதிஜையை குறித்தும் அமைதியையும் சுயமதிப்பையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை பற்றியும் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டி வந்தேன். இத்தொழிலாளர்கள் தினமும் நகரின் தெருக்களில் பிரதிஜை அனுசரியுங்கள் என்று எழுதிய கொடியுடன் அமைதியாக ஊர்வலம் வருவார்கள். வேலை நிறுத்தம் 21 நாள் நடந்தது. வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அப்போதைக்கப்போது ஆலை முதலாளிகளை சந்தித்து தொழிலாளர்களுக்கு நியாயத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டேன். எங்களுக்கும் ஒரு பிரதிஜை உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மேலும் கூறியது என்னவென்றால், எங்களுக்கும் தொழிலாளருக்கும் இருக்கும் உறவு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவை போன்றது. ஆகவே மூன்றாம் அவர்கள் இதில் தலையிடுவதை நாங்கள் எவ்வாறு சகிக்க முடியும்? மத்தியஸ்தத்துக்கு இதில் எங்கே இடமிருக்கிறது என்று கூறினார்கள்.

0: காந்தி அஞ்சலி.
1: தொடரும் நிகழ்ச்சி மதுர கீதம்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலின் படம் கண்ணுபடப் போகுதையா. ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்.
1: ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு கொண்டு வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்கே, இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சௌமியா. ஆம் நேயர்களே, இன்று காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி. ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. வி. எஸ். டெல்லிபாபு அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும்

0: இன்றும் நாளையும் சந்தித்து பேச உள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும், இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்க உள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும், இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு

0: நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3 தொடங்கிய இந்த யாத்திரை 57 விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 நடைபெற்ற தாக்குதலில் 1 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் இன்று பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது ஹோர்மூஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
2: ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரல்.

குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார்.

0: அமைனது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே திகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு, என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது. ரொம்ப பெருமையாக, அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:30. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

பொன்னூஞ்சல் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி வசந்தா பாடிய பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும். ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:38.

இதய வீணை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேசாலே இணைக்கும் நிகழ்ச்சியை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:43.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலின் படம் கௌரவம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

வானம்பாடி படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கு இசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவிர

ராமன் தேடிய சீதை படத்திற்காக பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி வசந்தா. இதுவரை நாம் கேட்ட நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நேர்களே, இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா, தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 8 மணி. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம்.

0: ஒலித்த பாடலின் படம் புவனா ஒரு கேள்விக்குறி. பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420-2233.
0: ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம். பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:05.

0: தீபம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேயர்களே, இன்று மாலை மணி 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் சௌமியா. இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை இடம்பெறும். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். நேர்களே, இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச் சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் அடல் பென்ஷன் யோஜனா பற்றிய தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா, தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ்: Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Center steps up efforts to bring back Indians stranded in Nepal. World's largest financial inclusion initiative, Pradhan Mantri Jan Dhan Yojana, completes 12 years today. Festival of Raksha Bandhan being celebrated across the country. 57-day long annual Amarnath Yatra to conclude in Jammu and Kashmir. Finance Minister Nirmala Sitharaman to be on a 6-day visit to US beginning today. An Indian

0: அறுவடை நாள் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்கும் முன்,
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு, தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்துதான். அட
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இங்கேயும் ஒரு கங்கை படத்திற்காக கங்கை அமரன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் வலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:40. பாடலை கேட்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: ஒலித்த பாடல். சின்ன பசங்க நாங்க படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு

0: இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்க இருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேரம் 8:49 ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் பாடலின் படம் டிசம்பர் பூக்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இசைப்பாடும் தென்றல் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது.
3: எந்தன் கைக்குட்டை.

0: நிறைவு பெறுகிறது மனம் விரும்புதே. நேர்களை இன்று இரவு மணி 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம், பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு நிகழ்ச்சி ஏறும் ஓரும் இன்று இரவு மணி 7:30. இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை இடம்பெறும். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியம் அவர்களின் பக்தி பாடல்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இன்று பகல் 12:10 சங்கீத சாரல், மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். முதலில் வாதாபி கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30 அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக நிறைமதி முகமெனும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், ஹம்சானந்தி ராங்கம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, போவோமோ ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, பின்னாடி அப்படியே அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் கேக்குதா? இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? ஒரு அழகான ஊருங்க. இந்த ஊருக்கு போனால் நம்ம இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னா, இந்த ஊருக்கு போனோன்னா ஆஹா, கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஊருக்கு தான் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம கோயம்புத்தூருக்குள்ள தான், பொள்ளாச்சி தாண்டி அப்படியே வால்பாறைக்குள்ள அப்படியே இந்த மலை 40 பெண்டை தாண்டி ஒரு எஸ்டேட்க்கு போகிறோம். அந்த எஸ்டேட் தான் நல்லகாத்தி எஸ்டேட். இந்த நல்லகாத்தி எஸ்டேட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா வாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படியே ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மழை வந்துட்டுருக்கு, அப்படியே மழையிலையும் கொஞ்சம் நனைஞ்சிட்டு வரலாமா?

ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறையில் உள்ள நல்லகா தேஸ்டேட் தான் நம்ம போயிருக்கோம். ஆஹா, சில்லுன்னு அப்படியே காற்று, அங்குள்ள அந்த பறவைகளோட சவுண்டு, அங்குள்ள மக்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த ஊரை பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வால்பாறையிலேருந்து நல்லகாத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பஸ் எல்லாம் தனியாலாம் இருக்காதாமா, அப்படியே நடந்தே தான் போவாங்க. எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போனாலும், அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, ப்ரொவிஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு அப்படியே தான் நடந்து போவாங்களாமா. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தாலும் அப்படியே குழந்தைகளை வச்சுருந்தாலும் நடந்தே போகிற அளவுக்கு தான். அப்போல்லாம் பஸ் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அதாவது நல்லகாத்தி எஸ்டேட்டுக்குன்னு தனியாக பஸ் இல்லை. அப்போ வந்து இவங்க நடந்தே போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு நடந்தே போவாங்க. ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிறைய ஏற்றங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அப்படியே நம்ம வந்து மேடு மேடாக இருக்குது, அதனால் இங்கே நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நம்மளை மாதிரி கோயம்புத்தூரில் வளர்ந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே போனால் என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த தூரம் நடக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அழகான ஊர். தேயிலை சுற்றி தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. ஸோ அங்கே வேலைக்கு போகிறவங்க எல்லாமே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றுறவங்க, அப்புறம் எஸ்டேட் ஃபேக்ட்ரியில் பணியாற்றுறவங்க தான் வந்து மேக்ஸிமம் அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே நல்லகாத்து ஆறு ஓடுது. அது அந்த பகுதியில் ஓடுறனால அது நல்லகாத்து ஆறு அப்படிங்கிறதுனால கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பார்க்கணும், அழகான ஒரு தண்ணி. நீங்கள் போட்ட கல்லை அப்படியே நின்று பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஊருக்கு போகலாம். அந்த ஊரில் உள்ள அந்த ஆற்றுக்கு, நல்லகாத்து ஆற்றுல போய் குளிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போகிற சுற்றுலா பயணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூழாங்கல் ஆறு போவாங்க. பட் ஆனால் அதையே தாண்டி அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அங்கே கூட்டமாக இருக்குப்பா, வா நல்லகாத்தா இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி குளிக்கிற ஊர் தான் வந்து குளிக்கிற ஏரியா. அந்த ஏரியா வந்து நல்லகாத்து ஆறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து தேயிலை தோட்டம் சார்ந்த தொழிலில் இருக்கனால அங்கே வந்து நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறது என்ன, டீ தான். வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை ஒரு டீயை போட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நல்லகாத்து எஸ்டேட்டையும் அதை சுற்றி என்னென்ன ஏரியா இருக்குது, என்னென்ன எஸ்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாமா?

இன்று மாலை 6 மணிக்கு தலம் பலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஸோ இன்றைக்கி நம்ம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வால்பாறையில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து என்னெல்லாம் அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் டீ எஸ்டேட் தான். அப்படியே ஒரு போர்வை போத்துன மாதிரி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு நெல் வரப்புக்கு போனீங்க அப்படின்னா அது ஒரு பச்சை இருக்குது அப்படின்னா, இந்த தேயிலை தோட்டம் வந்து நம்மளை அந்த இடுப்பளவு உயரத்தில் ஒரு பச்சையான ஒரு தோட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி அந்த தேயிலை தோட்டத்துக்கு மேலே அப்படியே சாஞ்சி படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி படுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. ஸோ அது வந்து நான் சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து ஆஹா மேலே அப்படி படுத்து தூங்கலாம் போல இருக்குது, நம்மளை அப்படியே தாங்கிக்கும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம், நினச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து இல்லை, பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்குள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு அவங்களோட தினசரி காலையில் அங்கே உள்ள கோயிலுக்கு போகிறது, அது வந்து அங்கே இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது நல்லகாத்து எஸ்டேட்குள்ளே. ஸோ இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து அந்த சுற்றுப்பகுதியில் உள்ளவங்க எல்லா மக்களும் வந்து கூடுவாங்களாமா, ரொம்ப சிறப்பாக நடக்குமாமா அந்த திருவிழா. ஸோ

கல்பாறையிலும் இல்லை எல்லா எஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரவங்க ஏரியாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்தெல்லாம் வந்து அங்கே தங்குவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஏதாவது விசேஷம்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் வந்து கதவை சாத்திடுவாங்க, நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. பட் இந்த எஸ்டேட்டில் பொதுவாகவே வால்பாறையில் உள்ள எல்லா எஸ்டேட்லேயும் மக்கள் ஒரு வீட்டில் வந்து விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாணம் காதுகுத்து நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள அத்தனை பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க எங்கள் வீட்டில் வந்து குளிச்சுக்கோங்க, வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. ஆஹா, பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்மளும் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லைனாக வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டில் உள்ள குழந்தைங்க அங்கே போய் விளையாடுறாங்க, ஒரு வீட்டில் குழந்தை புதுசாக பிறக்குது அப்படின்னா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது நான் சொல்கிறது, அந்த குழந்தை அவங்க வீட்லேயே இருக்கிறதுல இவங்களே தான் வந்து வச்சு பார்த்துக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இந்த பேரண்டிங்காக வந்து அவங்க பார்த்துக்கிறது அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இந்த எஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப இங்கேருந்து நடந்தே போயிட்டு இருந்ததெல்லாம் மாறி இப்போ வந்து ஆட்டோவில் போகிறாங்க இல்லைன்னா வேனில் போகிறாங்க, இந்த மாதிரியான வசதியெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர், அதாவது நல்லகாத்து ஸ்ட்ரீட்டில் ஏற்கனவே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இப்போ குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, மைக்ரேண்ட் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே இப்போ எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க வந்து தங்கி வேலை செய்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் அந்த ஊர் வந்து இன்னுமே அந்த பழமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சிறுத்தைலாம் வருது அப்படிங்கிறதுனால அங்கே கொஞ்சம் பயந்துட்டு நிறைய பேர் அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. சரி, இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் தட் உங்களுக்காக ஒரு

0: சும்மா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம வால்பாறையில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி, இந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன எஸ்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா, சோலையார் இருக்குது பக்கத்தில், அதுக்கு அப்படியே தாண்டி போனோம்னா சோலையார் டேம் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு அதுக்கு பக்கத்துலேயே முடிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எஸ்டேட்ஸ்க்கெலாம் நம்ம போகணும்னா நம்ம பஸ்ஸில் தான் போகணும் கண்டிப்பாக. ஆனால் நல்லகாத்துக்கு மட்டும் நம்ம நடந்தே போகிற அளவுக்கு பக்கம்தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே போய்க்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அப்படியே கூழாங்கல்லாறு இருக்குது, நல்லகாத்து ஆறு மாதிரியே பக்கத்தில் கூழாங்கல்லாறு. ஸோ இங்கே தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வால்பாறைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூழாங்கல்லாறு பார்த்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி நல்லகாத்து ஆறையும் நீங்கள் இனிமேல் போய் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே. சம்டைம்ஸ் யானையெல்லாம் வந்து தண்ணி குடிக்க அங்கே நல்லகாத்து ஆறு தான் வந்து கீழே இறங்கி தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இங்கே உள்ள பசங்க எல்லாருமே அங்கே தான் இப்போ டெய்லி காலேஜ் போகிறது. அதே மாதிரி நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே நல்லகாத்து சைடு வந்து நிறைய ஆட்டோ ஓடுது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் வந்து நடந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, எல்லாருமே அழகாக ஆட்டோவில் போய் அப்படியே ஜம்முன்னு இறங்கிறாங்க. ரொம்ப அழகான ஊர் தான் இது. நம்ம இப்படி போனோம்னா ரொம்ப அழகான இந்த பறவை சவுண்டோட பறவைகளோட சத்தத்தோடு நம்மளும் போய் ஒரு 2-3 நாள் அப்படியே தங்கி இருந்துட்டு வரலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாந்தமான ஒரு ஊர் நல்லகாத்து. வால்பாறையை சுற்றி நிறைய எஸ்டேட் இருந்தாலும் இந்த நல்லகாத்து வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன ஊர் தான், ஆனாலுமே சின்ன எஸ்டேட் தான், ஆனாலுமே இங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எஸ்டேட் தான். இன்றைக்கி நம்ம வால்பாறையில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட்டுக்கு தான் நம்ம போனோம். மற்றும் ஒரு ஊரில் நம்ம வந்து சந்திக்கலாம். வாங்க கிளம்பலாமா?
1: செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவாள

நேயர்களே, இது கவிதையும் கானமும். கானத்துடன் கவிவரிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளம் நோக்கிய என் பயணம் தொடங்குகின்றது. ஆம், அடுத்து வருகின்ற 30 நிமிடங்களும் இசையாய் கவிதையாய் மயங்கப் போகிறீர்கள் உங்கள் எஃப்எம் ரெயின்போவுடன் சேர்ந்து. என் இதயத்தின் மத்தள ஓசை நீ, என் இமைகளின் சாமர ஓசையும் நீ. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் இதயம் மகுடியாக இசைக்கின்றது, மத்தளமாய் ஒலிக்கின்றது. என் பார்வைக்குள் நீ இருக்கும்போது என் இமைகளுக்குள் இன்பப் பிரவாகம் என் இதயம் என்னும் ஏட்டில் எழுதி வண்ணத் தூரிகையால் வனப்பு கொடுத்தவள் நீ.

நேயர்களே, இதயக்கணி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தரராஜன். மூடி வைத்த இதழ்களின் வார்த்தைகள் முத்துக்களாக, நீ பேசி வைத்த வார்த்தைகள் என் மனதுக்குள்ளே சித்திரங்களாக, மெல்ல பார்க்கும் பார்வைகள் என் மனதுக்குள்ளே கல்வெட்டாக, உன் மெல்லிய கூந்தல் கார்முகிலாக, நீ என் இதயத்தின் வசந்த மண்டபத்தில் மாணிக்க வீணையில் மௌனராகம் இசைக்கிறாய்.

மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். அன்னம், மயில், காற்று, சலசலக்கும் நீரோடை கூட காதலுக்கு தூது செல்லும் சாதனங்கள். ஏனென்றால் காதல் உணர்வுகள் அனிச்சம் மலர் போல மேன்மையானது, இலவம் பஞ்சு போல மென்மையானது. இதோ அந்த சிவகாமியின் மகன் சண்முகனிடம் தூது சொல்ல பாவை மீட்டுகின்ற ஆனந்த வீணை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை, பெண்ணன பூமியில் பிறந்து விட்டாலே வேலை வணங்காது வேறென்ன வேலை. பட்டினத்தில் பூதம் படத்திற்காக அடுத்த பாடல்

பட்டணத்தில் பூதம் படத்திற்காக பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடினார்கள். நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103. ஆம், இது கவிதையும் கானமும். நம்முடைய மனதுக்குள் ஓடுகின்ற எண்ணங்களை இதயத்தின் அடித்தளத்தில் சுரக்கின்ற சுகமான நீரோடைகளை, சோகங்களை, சுமைகளை, வலிகளை, வடுக்களை, சிரிப்புகளை, சிலிர்ப்புகளை, சிந்தனைகளை, அது தரும் கவிதைகளை, அத்துணை உணர்வுகளையும் இசையாக, தாலாட்டாக, காதலாக, பாடலாக இன்றைய கவிதையும் கானமும் தந்து கொண்டிருக்கிறது. மந்திர மாலைகள் மணக்கின்ற மதன மாளிகையில் உதய காலம் வரை உன்னத லீலைகள் தானே.

ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நேயர்களே, ரசனையுடன் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்குமே அலாதியான இன்பம் மனதுக்குள் உண்டு. உங்கள் மனது மென்மையானதாக இருந்தால் நீங்கள் வரைந்த பூக்கள் கூட வாசனை வீசிடும். உங்கள் இமைகளின் சாமர அசைவில் கூட பூந்தென்றல் புறப்படும். ரசனையுடன் மயங்காமல் மயக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய கவிதையும் கானமும். இதோ உரிமையுடன் ஒரு கேள்வி. வானமென்னும் வீதியிலே, குளிர் வாடை என்னும் தேரினிலே, ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவன் கேட்டுச் சொல்லுங்களேன்.

அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி மாதிரி. நேர்களே, உங்கள் என்ன பறவை தன் வண்ணச்சிறகை விரித்து வானில் வட்டமிடுகிறதா? கவிதையாய், கானமாய், இசையாய். ஆம் நேர்களே,

இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கா. சுந்தரராஜன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்.
1: ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு ஒன்று வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: இன்னும் சில நொடிகளில் முற்பகல் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி.
1: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி
0: இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னுடைய பெயர் வை ராமதாஸ் காந்தி. புதுவையை சேர்ந்த ஒரு கவிஞர். தனியார் ஆலையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 11 நூல்கள் முழுமையாக கவிதை நூல்களாக எழுதியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில் அந்த கதையை திரும்ப நான் புதுப்பித்து கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணிமேகலையும் அப்படி கூறியிருக்கிறேன். மேலும் 3 நந்திவர்மன் என்ற மன்னனுடைய வரலாற்றையும் என்னுடைய கவிதை நடையில் கூறியிருக்கிறேன். எனக்கு ஒரே நூல், ஒரே நடை நூல், தமிழே அமுதை என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறேன் ஐயா.
2: இப்போ நீங்கள் வாங்கின பரிசுகள், பட்டங்கள் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெருங்கவி என்ற விருது வாங்கியிருக்கிறேன். புதுவை அரசு கலைமாமணி என்ற விருது 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்கிறேன். இப்படி 52 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா.
2: இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில இளங்கோ அடிகளின் பன்முக திறன், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு உங்க மூலமா சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 50 காப்பியங்கள், அதுல ஒன்று சிலப்பதிகாரம். 5 தமிழ் காப்பியம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சிறந்த கவிஞர், அரசியல்ல வந்து நடுநிலை அமைந்தவராகவும், இசை மற்றும் நாட்டிய கலைகளை அறிந்தவராகவும், சமய பொதுமை பேணிய மாபெரும் சான்றோராகவும் பன்முக திறன் கொண்டு இளங்கோவடிகள் இருந்திருக்காரு. அவரை பத்தின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதாவது 50 காப்பியத்தின் பெருமையை நம் முன்னோர் பாடலாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம்தான், கந்தா மணிமேகலையும் தான், நந்தா வளையாபதிவான் வாசகனுக்கியந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் என்று ஒரு பாடலும், சிந்தாமணி திகழ் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி பஞ்ச காவிய மன கிளர்ந்தவர் என்ற ஒரு பாடலும் 50 காப்பியத்தின் புகழை நமக்கெல்லாம் சாற்றுகின்றன. இத்தகைய பெருமை கொண்ட சிலப்பதிகாரத்தை பலரும் உளங்குளிர பாராட்டி புகழ்ந்துள்ளார்கள். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகு இன்புற வகுத்த சேரன் தெரிந்த சிலப்பதிகாரம் என அடியார்க்கு நல்லார் உரை சிறப்பு பாயிரம் கூறுகிறது.

0: அடியார்க்கு நல்லார் தான் முதன் முதலில் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என சிலப்பதிகாரத்தை சுவைத்து நம் சிந்தையுள் பாடுகிறார் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை. நம் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், நாட்டின் பலம், ஆட்சி முறை, நகரத்தில் மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின்வந்த புலவர்கள் செம்பொற் சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை நுணுக்கம் செறிந்த இலக்கியம் என்றும் வரலாற்று உண்மைகளை காட்டும் பொன்னேடு என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். காவியத்தில் அரசியல் நெறி விளக்கம், தத்துவ செழுமை, பக்தியின் மேன்மை, எல்லா சமயங்களும் சம நோக்கோடு போற்றுதல் ஆகியவற்றை ஒருங்கே காணலாம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளை விட்டொழித்து பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் எடுத்து காட்டியுள்ளார். சேரந்தன் வாரிசுகளான இருவரில் இளையவரான இளங்கோ ஆட்சி பீடம் ஏறுவார் என்று கணிவன் கூறியதும், அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இருக்க தம்பியான நான் அரசாள்வதா என்று உடனே துறவரம் பூண்டு கணிவனுடைய உரையை பொய்யாக்கியவர் நம் இளங்கோவடிகள். மேலும் சில மூட பழக்கங்களை கூடாது என்ற முறையில் கதையில் வரும் பாத்திரங்கள் மூலம் நமக்கு விளக்குகிறார். ஐம்பெருங்காப்பியங்கள் அவற்றுள் இரு நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. ஜீவக சிந்தாமணி ஆகிய மூன்று நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. நம் மூவேந்தர் மற்றும் அன்றைய ஆட்சியின் நடைமுறைகளை அறிய உதவும் நூல்களாக இவை உள்ளது. கடந்த தமிழரின் முதல் காப்பியம் என்ற பெருமை பெற்ற சிலப்பதிகாரம் காப்பிய கட்டமைப்பாலும் எடுத்துரைப்பாலும் உலகில் வேறெந்த மொழிகளும் காண கிடைக்காததோர் முன்மாதிரி காப்பியம் என்ற பெருமையை பெறுகிறது. இக்காப்பியத்தின் தனித்தன்மையானதோர் அகக்கட்டமைப்பு உயர்ந்தே நம் முன்னோர்கள் இதனை இயல், இசை, நாடகப் பொருள், தொடர்நிலை செய்யுள் என்றும், முத்தமிழ் காப்பியம் என்றும், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் பல அடைமொழிகளோடு அடையாளப்படுத்த முனைந்தார்கள். மேலும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மட்டுமே உள்ளத்தை வயப்படுத்தும் கதையமைப்பும் உயிர்ப்போடு உலா வரும் கதாபாத்திரங்களும் படிக்க படிக்க தேவிட்டாத கவி இன்பமும் நம்மை ஈர்ப்பனமாக உள்ளன.
1: இளங்கோ அடிகள் அவர் எப்படியெல்லாம் வந்து காப்பியத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அவர் ஒரு சேர மன்னன், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கறதையும் சொன்னீங்க. அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இளவரசு பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இவரது காலம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு. இப்ப இளங்கோவடிகள் அவர் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின பிறகு நாம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மூன்றெழுத்தில் நம் மூச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து மூன்று எழுத்து இருக்கு. அது மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த அளவுக்கு முத்தமிழ், மூவேந்தர், மூன்று நீதிகள், மூன்று தலைநகரங்கள், மூன்று நகரங்களின் பெயர்களிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று காண்டங்கள், மூன்று 10 காதைகள், முதன்மை பெற்ற கதை மாந்தர்கள் மூவர், இப்படி பொருளாலும் புனைவுகளாலும் வடிவாலும் வனப்பாலும் சிலப்பதிகாரத்தை வந்து புதுமையாக அவர் எழுதியிருக்காரு. பொதுவா பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற சொல்லாடலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற சொல்லாடலும் எல்லோராலும் பேசப்படும் வார்த்தைகள், இது சம்பந்தமான கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனுக்கு அதுவே யமனாக அமைந்தது என்பது முதல். இரண்டாவது, உரைசால் பத்தினி. பத்தினி என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு வரைமுறை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார். அதற்கேற்றவாறு சிறிதும் வழுவாமல் தன்னுடைய கணவன் உயிர் நீத்த போது அங்கு கணவனுக்காக நீதி கேட்டு அந்த பாண்டியன் மன்னன் அவையிலே போய் சென்று நீதியை நிலைநாட்டிய ஒரு வீரமங்கை என்ற உயர்ந்தோர் பின்னால புகழக்கூடிய அளவிற்கு கண்ணகி தன்னுடைய செயலால் உயர்ந்து நின்றார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது ஒரு பெரிய கதை. ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது கோவலன் என்பவன்

0: தன்னுடைய பிறப்புக்கு முற்பிறப்பிலே ஒரு அரசனுக்கு தளபதியாக இருந்த போது பாடல் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஓரத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். அப்போது வந்த இரண்டு பேர்கள் நீலி அவனுடைய கணவன் திருமணமாகி வந்தவர்கள். இவர் போலயே அவர்கள் வந்து வாணிபம் செய்ய அந்த நகருக்குள் வருகிறார்கள். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லி அந்த இளையவனை அவன் வாளால் வெட்டி கொள்ளுகிறான். அதனால் அந்த ஊழ்வினை அடுத்த பிறவிகளுக்கு வந்து இவன் தவறு செய்து இல்லாவிட்டாலும் அந்த வினையால் மாய்க்கப்படுகிறான்.
1: சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போது இயல் இசை நாடகம் இது மூன்றையும் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆடற்கலை, இசைக்கலை, அழகுக்கலை, கட்டிடக்கலை, வணிகக்கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம அடுக்கிக்கிட்டே போகலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் உருவாக்கி இருக்காரு. இயல் இசை நாடகம் பிரச்சோம் இல்லையா, அதுல இயல் என்ற வகையில் இளங்கோடிகள் என்ன புதுமையை செஞ்சிருக்காரு?
0: அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி பாடலை தர வேண்டும் என்று வெண்பாவிலும் சரி, கட்டளை கலித்துறையிலும் சரி, மற்ற பாவகைகளை எந்த அளவுக்கு எது வர வேண்டுமோ அதை தன்னுடைய கதைக்கு ஏற்றவாறு அவர் தந்து கொண்டிருக்கிறார். கதை முழுக்க
1: பார்த்தோம்னா வெண்பா, குரல் வெண்பா, ஆசிரிய விருத்தம், அப்புறம் சந்தம் ததும்பும் இசை பாடல்கள். இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தெரியல, சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அதனால வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றதுக்கு இந்த சந்தம் ததும்பும் இசை பாடல்களை சொல்லலாம். ஏன்னா கோவலனே கண்ணகியை பார்த்து, காவேரிய பார்த்து கோவலன் பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி சந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
0: நீதி கேட்கும் நிலையிலே ஒரு வீரமிக்க பாடலை அங்க அவையிலே, அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி பிடர்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டு நீ அருளிய அணங்கு சூருடை காளி தாரகன் வதைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயிற்காவலன் போய் அங்கு சொல்லக்கூடிய நெறிய மிக வேகமாக இருக்கும். இப்படி பகுதிக்கு பகுதி அவர் வந்து அழகாக பாடல்களை என்ன சந்தத்தில் தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் சிலப்பதிகாரம் முழுக்க.
1: அதனாலதான் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
0: இப்படி கோவலன் கண்ணகி அவள் அழகை நினைத்து பாடக்கூடிய மாசறு பொன்னே வளம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே கரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமடமகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிதே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழ் இரும் கூந்தல் தையிலேன் என்னை என்று பலவாறாக அவளை பாராட்டி அழகாக எளிமையான பாடலாகவும் அவர் பாடுகிறார்.
1: அதாவது இது வந்து அழகா வர்ணனை பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்கய்யா, இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: பூம்புகார் என்ற படத்தில் வரக்கூடிய பொன்னால் இது போலே வருமோ இனிமேலே என்ற பாடலை இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கண்ணகி விழித்து அழகுற வர்ணித்து பாடுவதாக இந்த அற்புதமான பாடல்.
1: இதுல வந்து உடுமலை நாராயண கவி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாசறு பொன்னே வளம்புரி முத்தே, நான்கு வரிகளை எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கோம். நேயர்களும் இப்ப கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து பாடல்களை அந்த வரிகளை எடுத்து இவர் எப்படி கையாண்டு இருக்காருங்கிறத அவங்களும் கேட்கலாம். இப்ப அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி மாசறு பொன்னே வளம்புரி முத்தே கோவலன் கண்ணகியின் அழகை வர்ணிக்கும் பாடல சொன்னீங்க. இப்ப நேயர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் இதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாசறு பொன்னே வளம்புரி முத்தே இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிடுங்களேன்.
1: அதாவது மாசறு பொன்னே என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு குறை ஏதும் இல்லாத பசும் பொன்னே வளம்புரி சங்கின் இடையில் பிறந்த வளமான முத்தே தீதில்லாத நறுமணமே கட்டி கரும்பும் சுவைமிகு தேனும் இனிமை உடையவளே பெறுவதற்கு அறிய பெரும்பேராக இருக்கக்கூடியவளே என்று விழித்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இதில் என்னுடைய உயிர்க்கு மருந்தாக வரக்கூடியவளே என்ற ஒரு வரி வரும். இது எதை காட்டுகிறது என்றால், இவன் வெட்டு உண்டும் போது இவனுக்காக நீதி கேட்க வருவாள் என்ற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வரி தருமாக மருந்தே என்று அந்த பாடலில் பாடியிருக்கிறார்.
0: மறைபொருளா
1: ஆமாம், ஐம்புலன்களின் வாயிலாக தூய்க்கும் இன்பம் மகளிர் கண்ணிலே உள்ளது என்பார் திருவள்ளுவர். இத்தன்மையில் மெய்வழியே கண்டுறும் இன்பமானது பொன்னே உயிரமுதே எனவும், வாய் வழியில் கண்டுறும் இன்பம் என்பது கரும்பு தேன் அமிழ்து எனவும், கண் வழியில் கண்டுறும் இன்பமானது முத்து மணி எனவும், நாசி வழியில் கண்டுறும் இன்பம் காசறு விரை எனவும், செவி வழியில் இன்புறும் இன்பம் யாழிடை பிறவா இசைய எனவும், கருதிடல் நம் உள்ளத்தில் கவிதை இன்பத்தை ஊற்றி ஊன்றி ஓகை உரை செய்கிறது. இது கோவலன் கண்ணகியிடம் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் பலவாறாக நலம் பாராட்டினான் என்பதை உணர்த்துகிறது.
0: ரொம்ப அருமையா கருத்துக்களை சொன்னீங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கோவலனா தன்னை நினைச்சுக்கிட்டு பாடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாடல்களை புனைஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி, ஆனா இல்லற வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருப்பாங்கிறத எப்படி அறிந்து அவர் பாடினார்னே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை அழகெல்லாம் சொல்லும் போது பூம்புகாருடைய அழகையும் அங்கே அமைந்த கோட்டங்களையும், அதாவது மாட மாளிகைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 7 அடுக்கு மாளிகை அப்படின்னா இது என்ன கற்பனையா எழுதியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி மாளிகை எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதுரையோடைய மதில் அழகை கூட அவரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. வீதி அழகை சொல்லியிருக்காரு, வணிக மாட்சியையும் சொல்லியிருக்காரு. சேரநாட்டு வேந்தன் இமயத்தை நோக்கி செல்லும் செலவின் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு. நாடுகள் நகரங்கள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் பொய்கைகள் வேந்தர்கள் என பல்வேறு விஷயங்களை அவர் சிலப்பதிகாரத்துல எடுத்து கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஐயா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கண்ணகி கோவலன் வரும்போது அந்த மதிலில் உள்ள கொடிகள் எல்லாவும் இங்கே வராதீர்கள் என்று அவர்களை தடுப்பது போல, அந்த கொடிகள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்வது போல பாடல் அமைத்திருக்கிறது.
0: நிச்சயமா, அதாவது காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும், ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில் என்னென்ன வியாபாரம் நடந்தது, பொண்ணு வைரம்

0: வைடூரியம் இந்த மாதிரி ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்ணகிய வந்து அவர் புகழ்ந்து பாடின பாடலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. அடுத்து அவர் வந்து காவிரியின் சிறப்பு, ஏன்னா காவிரி அப்படிங்கிறது தஞ்சை பகுதியில டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தாய் மாதிரி அந்த மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது காவிரி. அந்த காவிரியை பத்தி அவர் என்ன பாடியிருக்காரு, கோவலனே சந்தத்துடன் பாடுற மாதிரி பாட்டு அது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது காணல் வரி என்ற தலைப்பிலே அவர் எழுதிய மிக அற்புதமான பாடல். கண்ணகியும் மாதவியும் பிரியக்கூடிய ஒரு இடம் கோவலன் இசையில் வல்லவன். அதே மாதிரி மாதவியும் இசை மற்றும் எல்லா நுணுக்கங்களையும் கற்றவன். அதனால்தான் கற்றவரே கற்றவர் காமுறுவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் தங்களை இணைத்துக் கொண்டார். 12 வருடங்கள் மாதவியோடு குடும்பம் நடத்தினான் கோவலன். அவன் தன்னை மறந்து அந்த வரி பாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை யாழில் இசைத்து அந்த பாடலை பாடுகிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயக்கண்ணால் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கல் அது ஓச்சி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கண்ணீர் தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக அவன் காதலில் இருந்தாலும் கூட அந்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னனை அவனுடைய சிறப்பை அவன் காவிரியை தாண்டி கங்கை வரை சென்று அவன் வெற்றி கொடி நாட்டினான் என்பதை இந்த காதல் பாடல் மூலமாகவும் தன்னுடைய நாட்டின் பற்றை விளக்குகிறான். அது மட்டுமல்ல, அந்த காவிரி வந்து அந்த தஞ்சை நகர் முழுக்க மக்கள் எல்லாம் செழிப்போடு வாழ்கிறாள் என்பதை காட்டுவதற்காக உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கள் தன் குளிர்ச்சி பொருந்திய பாதங்கள் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க விழவர் ஓதை சிறந்த ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. அது நடக்கணும், அது ஓடிக்கிட்டு இருந்தா உழவர்களுக்கு பயன் தராது. அதெல்லாம் நடந்தாய் வாழி அப்படின்ற வார்த்தையை போடும். எவ்வளவு அற்புதமான அந்த இளங்கோடிகள்.
0: விஷயம் நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு நதியும் வந்து மலைப்பகுதிகளில் தான் ஓடி வரும், ஆனா சமவெளி பகுதிகள் வந்தோம்னா அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்ப வந்து திருச்சிக்கு கிழக்க பார்த்தோம்னா சமவெளி பகுதிகளில் வந்து காவிரி மெதுவாக தான் போகுது. அப்ப அந்த மெதுவாக போகக்கூடிய காவிரியை வந்து அவர் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று வந்து காவேரி அப்படின்னா அதுக்கு பொன்னின் கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா பொன் போன்று மின்னக்கூடிய ஏதோ ஒரு தனிமங்கள் தண்ணியில கீழே இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்கமாக தான் அது இருந்திருக்கணும்.
1: ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்றாங்க,
0: ஆமா இன்னைக்கு காவிரி தோன்றுன அந்த குடகு மலை பக்கத்துல தங்க சுரங்கம் இருக்குது, கோலார் தங்க சுரங்கம் நம்ம சொல்றோமே. அப்ப இயற்கையிலேயே அந்த பகுதிகளில் வந்து தங்கம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்த தங்கம் வந்து நீரினால் அடித்து வரப்பட்டு காவேரியில வந்து தங்க துகள்கள் மின்னி கொண்டு போயிருக்குது. அதனாலதான் பொன்னி அப்படிங்கிற ஒரு பேரும் காவேரிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னொரு 4 வரையும் இருக்கு, அதையும் நீங்க சொல்லிடுங்களேன்.
1: அதாவது விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்க்காவா மழவர் ஓதை வளவந்தன் வளவன் என்று சொல்லக்கூடிய அவன் மன்னனை சொல்றாங்க. வளவந்தன் வளனே அவனுடைய வளம் வாழி காவேரி என்று நாட்டையும் மன்னனையும் சிறப்பித்து முடிக்கிறார். இப்படி உழவர் என்று சொல்லும் போது கூட மன்னனை அதனோடு இணைத்து பாடுகின்ற அந்த சிறப்பு சோழ மன்னரை மட்டுமே இப்படி பாடவில்லை, 3 மன்னர்களையும் சமநோக்கோடு அவருடைய வீரத்தையும் அவருடைய படைத்தன்மையும் அவருடைய ஆட்சி முறையும் சிறப்பாக விளக்குகிறார் 3 மன்னர்களையும்.
0: நிச்சயமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வளவன் அப்படின்னு சொல்றது வந்து திருமாவளவன் அப்படிங்கிற கரிகார் சோழனை ஒரு சொல்ல
1: வரதான். ஏன்னா இவருக்கு முன்னோடி கரிகால் சோழன் தானே, கரிகால் சோழனையே அவர் விழித்து அவருடைய புகழ் வாழ்க என்று பாடுகிறார்.
0: இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: அதாவது நடந்தாய் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக சீர்காழி கோவிந்தராஜன் மிக அழகாக பாடியிருப்பார்.
0: அகத்தியர் அவரே நடிச்சிருப்பார்,
1: அவரே நடிச்சிருப்பார்.
0: ஏன்னா அகத்தியர் வந்து கொஞ்சம் குள்ளமானவர் அப்படின்னு நம்ம எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவரும் கொஞ்சம் குள்ளமானவர், அப்ப இவருக்கு அது பொருத்தமான வேடமா அமைஞ்சிருந்தது. இந்த ஆக்ரோஷமான அந்த பெரும் குரல் எடுத்து அந்த பாடலை அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடலை. இப்ப நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
0: பொதுவா இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அந்த கட்டடம் வந்து எந்த அளவுக்கு தாங்கும் தன்மை என்ன, பல்வேறு விஷயங்களை பொறியாளர்கள் பார்க்கறாங்க. ஆனா இளங்கோடிகள் அவர் காலத்திலேயே ஒரு அரங்குனா அது எப்படி இருக்கணும், அது குறிப்பா ஆடல் அரங்குனா அதுக்கு நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்டேஜிங்கிறது வந்து அவங்க அதை செய்யறதுக்கு வந்து தகுதியான இடமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு விழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, எல்லா விஷயமும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதவி ஆடல் நிகழ்த்திய அரங்கத்தினுடைய அமைப்பு, அளவு, வலிவு, பொலிவு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இன்றைய பொறியாளர்களுக்கு இந்த அளவுகள் வந்து இப்ப அறிவியல் முன்னேற்றம் வந்து போச்சு, தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து போச்சு, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல இதெல்லாம் கரெக்ட்
1: வழங்குவதற்காக அந்த சோழ மன்னன் பெரிய விழா எடுத்து எதிரி மன்னனை வீழ்த்திய அந்த ஒரு குடையை எடுத்து வந்து அந்த தலைக்கோழி அந்த கொடியை நாட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அது வழிமுறைகளை வைத்து மூங்கிலை எந்த அளவுக்கு வெட்ட வேண்டும், அது எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், திரைச்சீலை எங்கு தொங்க வேண்டும், ஒளி எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு ஸ்டேஜுக்கு போக வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கமாக, அது மட்டுமல்ல அந்த அரங்கத்திற்கு எதிரே முதல் வரிசையில் யார் அமர வேண்டும், இரண்டாம் வரிசையில் யார் அமர வேண்டும் என்ற விதிமுறைகளோடு அந்த தலைமை ஆடனங்கு வலப்புறத்தில் நின்று இருக்க வேண்டும், அவளுக்கு தோழிகள் வந்து இடப்புறத்தில் நின்று ஆட வேண்டும், எப்படி கை குவித்து ஆட வேண்டும் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக

தன்னுடைய அந்த பகுதியில் ஆடல் அரங்கின் அளவு என்ற வகையில் அவர் சொல்லி இருக்கிறார். ஆடல் அரங்கு எந்த அளவில் எப்படி இருக்க வேண்டும்? சிற்ப நூலாசிரியர் வகுத்த குற்றமற்ற ஒரு நிலத்தில் இருக்க வேண்டும். அரங்கிற்காக வகுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இடம் புண்ணிய மலை என்று சொல்லப்படும் பொதிகை மலையில் தோன்றிய மூங்கிலை கொண்டு அந்த கணுக்கால் என்று சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு கண் ஒரு சான் என்று வளர்ந்த மரத்தை கொண்டு 24 விரல் அளவுள்ளதாக நறுக்கி அளவுகோல் செய்யப்பட்டு அக்கோளால் 7 கோல் அளவு அகலம் கொண்டதாகவும் 8 கோல் நீளம் கொண்டதாகவும் இருக்கும் பகுதியை செய்ய வேண்டும். மேல் பகுதி பலகைக்கும் தலைப்பாகைக்கும் இடையே 4 கோல் அளவுக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும், அரங்கத்தில் அளவுக்கேற்ப 2 வாயில்களை, அதாவது ஒரு வாயில் வருவதற்கும் மறுவாயில் போவதற்கும் என்று 2 வாயில்களை அமைக்க வேண்டும் என்றும், அவை மிக சிறப்பான வேலைப்பாடுகளாக விளங்க செய்தல் வேண்டும் என்றும், அரங்கத்தின் மீது வர்ண பூதங்கள் உருவங்களை அழகாக வரைந்து 4 இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மேலும் தூண்களின் நிழல் அரங்கத்தில் படியாதவாறு வண்ண நிலை விளக்குகளை ஏற்றி வைக்க

0: இரண்டு வாயில்களை, அதாவது ஒரு வாயில் வருவதற்கும் மறு வாயில் போவதற்கும் என்று இரண்டு வாயில்களை அமைக்க வேண்டும் என்றும், அவை மிக சிறப்பான வேலைப்பாடுகளாக விளங்க செய்தல் வேண்டும் என்றும், அரங்கத்தின் மீது வருண பூதங்கள் உருவங்களை அழகாக வரைந்து நான்கு இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மேலும் தூண்களின் நிழல் அரங்கத்தில் படியாதவாறு வண்ண நிலை விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்றும், பின்பு அந்த தூண் அருகில் பெரிய திரைசு இலைகளை தொங்கவிட வேண்டும் என்றும், இரண்டு வலப்பக்க தூண்களில் பெருமுக திரைசீலையும் மேற்கட்டு திரைசீலையாக காத்து வரும் திரைசீலையும் அமைக்க கூறினார். அடுத்து சித்திரக்கலை விளங்கும் வேலைப்பாடு மிக்க விதானத்தை அமைத்தல் வேண்டும் என்றார். பின்பு உயர்ந்து விளங்கும் ஆணிப்பொன் முத்து மாலைகளையும் அழகிய மலர் மாலைகளையும் ஆங்காங்கு தொங்க விட வேண்டும். இப்படி ஒரு அரங்கை அழகாக அமைக்க வேண்டும் என்று பின்வருவர்களுக்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கிறார் என்றால் வியப்பில்லை ஐயா.
1: ஆடல் ஆசிரியன், இசையாளன், கவிஞன், குழலோன், குழல் ஊதுறவங்க, யாழிசை செய்யறவங்க, இசை அமைப்பாளன், இசை கருவி இயக்குவோர், ஆடல் நிகழ்த்துபவர்கள், ஆடல் மகளிர், எல்லாரும் எங்கெங்க என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கறதையும் அவர் எழுதியிருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஸ்டேஜ் எப்படின்னு சொன்னீங்க, அவர் வந்து யாராரு எங்கெங்க உட்காரோம், இப்ப நம்ம வந்து ஒரு நாடகமே இப்ப பாக்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம இதெல்லாம் பாக்கலாம். இசைக்கறி யோசிக்கிறப்பங்க எங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு பக்கமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நேரடியா நமக்கு தோன்றவங்க ஆடல் மகளிர் தோன்றுவாங்க, பாட்டு படிக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா, இது அந்த காலத்திலேயே அவரு முதன் முதலேயே அவர் எழுதியிருக்காரு பாருங்க.
0: அந்த இசை மீட்டுவருக்கு குயிலுவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஆடல் அணங்கு தலைமை அணங்கு கூட இருக்கிறவங்க தோரி மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நுண்மையாக நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையை வழங்கி அந்த நாடகம், அந்த ஆடல் அரங்கு சிறப்புற அரசர் வரக்கூடிய இடம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகான ஒரு கட்டமைப்போடு இங்கு நமக்கு எல்லாம் உரைக்கிறார் ஐயா.
1: இப்ப நம்ம அடுத்ததா நடன கலை, அதை பத்தி இளங்கோடிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான செய்திகள் சொல்லுங்களையா.
0: நடனம் என்பது நடனம் ஆடக்கூடிய மகளும் சரி, நடன ஆசிரியரும் சரி, இயல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையாக நுணுக்கமான பாடல்களையும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் அந்த தாள வகைகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் இசை குழலாக இருந்தாலும் சரி, யாழாக இருந்தாலும் சரி, அந்த வகைகளை மீட்டக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தாலும் ஆசிரியனும் சரி, அந்த ஆடக்கூடிய தலைமை ஆடனங்கும் சரி, அவர்கள் அந்த கைகள் எப்படி குவிக்க வேண்டும், கைகளால் எப்படி சைகை செய்ய வேண்டும், இப்படி அந்த அசைவுகள் எல்லாம் அதில் ஆழமாக இருந்தால்தான் இருவருக்கும் அந்த ஆடலை செய்ய முடியும் என்பதை அழகாக நமக்கு எல்லாம் உரைக்கிறார். அதாவது இரண்டு வகை கூத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகக்கூத்து புறக்கூத்து என்று சொல்லக்கூடிய இரு வகை கூத்தின் இயல்பும் அறிந்து அப்படின்னு சொல்ற அந்த பாடல் அவர் சொல்லக்கூடியது இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தின் விளக்கினின் புணர்ந்து பதினோரு ஆடலும், ஆடல் வகை வந்து பதினோரு ஆடல் சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோரான இளங்கோடிகள் சொல்கிறார். விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்து ஆங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியில் கொளுத்தும் காலை பிண்டியும் பிணையும் எழுக்கையும் தொழிற்கையும் கொண்ட வகை அறிந்து கூத்து ஒரு காலை கூடை செய்தகை வாரத்து களைதலும் வாரம் செய்தகை கூடையில் களைதலும் பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும் ஆடல் செய்தகை பிண்டியில் களைதலும் குறவையும் வரியும் விரவல செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான் தன்னுடும் என்று அழகாக ஆடல் கலையின் வகைகளை நமக்கு விளக்குகிறார் ஐயா.
1: நீங்க வந்து இருவகை கூத்துன்னு சொன்னீங்க, ஆனா அவரே வந்து சாந்தி கூத்து, வசை கூத்து, புகழ் கூத்து, வரி வினோத கூத்து, இயல்பு கூத்து, இதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி நீங்க 11 வகை ஆடல்கள் சொன்னீங்க. நம்ம பகுதிகளெல்லாம் இப்போ கரகாட்டத்திலேருந்து மயிலாட்டத்திலேருந்து குடையாட்டத்திலேருந்து குடக்கூத்து பல்வேறு ஆட்டங்கள் இப்பயும் வந்து நம்ம நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அவர் 11 வகை ஆட்டம் சொல்லியிருக்காரு. இதுல வந்து இப்ப நீங்க நடனக்கலை அப்படின்னாவே நம்ம மாதவியை பிரிச்சு பேசிட முடியாது. நடனத்துக்கு பெயர் போன ஒரு விஷயம் என்னன்னா மாதவி தான். மாதவி குளித்தெழுந்த அந்த பங்கைய தடாகம், தடாகம்னா குளம் தான் சொல்லலாம், குளிர்ந்த நீருடைய இடம், அதுல ஊறி மிதந்த 32 வகை நறுமண பொருட்களை கூட அவரு குறிப்பிட்டு காட்டியிருக்காருன்னா.
0: அது மட்டும் இல்ல ஐயா, அவள் அணிந்த நகைகளை இன்று நாம வகைப்படுத்த முடியாது, அவ்வளவு வகையான நகைகளை அணிந்தாள் அப்படி என்று அவர் குறிப்பிடுகிறார்.
1: இந்த நேரத்துல ஒரு பாடல் சொல்லுங்க, அந்த திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து

0: புண்மையிலால் தொகை விரித்தாள் என்று வாளி எழுதிய இருமலர்கள் படத்திலே சிவாஜி கணேசன் பத்மினி அற்புதமான அந்த பாடல் வந்து நம்ம எல்லாம் மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய பாடல்.
1: இந்த வந்து நாட்டியம்னா நம்ம மாதவின்னு சொன்னோமோ, நாட்டிய பேரொளி வந்து பத்மினி தான். அப்ப அந்த பாடல் இப்ப ஒரு பொருத்தமான பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி வந்து இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டே வரோம். இப்ப நம்ம கடைசியா வந்து நடனக்கலை பத்தி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அடுத்து வந்து அவர் நவரத்னங்களின் வகைகளை பற்றி இவ்வளவு விரிவாக நம்முடைய இலக்கியங்கள் எதிலே சொல்லல இன்று வரை. அந்த நவரத்தினங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நவரத்தினங்கள் முத்து மட்டுமே,
0: அதை வந்து சாணம் பிடிக்க முடியாது, அதாவது அதை வெட்டுறது கிடையாது. நவமணிகள் தான்,
1: மணிகள் எல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்துறது தான். ஆனா அதில் விளக்கு பெற்றது முத்து மட்டுமே. அதனால்தான் முத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
0: அது இயற்கையா வென்ற தோன்றது,
1: இயற்கையில் தோன்றது,
0: சிப்பிக்குள் முத்து தானே.
1: ஆமா ஐயா, இப்படி இந்த நவரத்தினங்களின் வகைகள், அதில் உள்ள 11 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு
0: குற்றம்னா
1: குறை, ஆமா, அது இல்லாத நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி குறையுள்ள ஒரு நவரத்தினத்தின் வகைகளை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஊறு விளைவிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நவரத்தன கல்லை நாம் வாங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது பொன் வகைகள்ல, அதாவது 4 வகை பொன்னாக அது வகைப்படுத்தி இருக்கிறார். அது சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என்று 4 வகை பொன்களாக சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என ஓங்கிய கொள்கையின் பொலந்தெறி மாக்கள் களங்கழி தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும். அந்த வீதியில் போனா எந்த பொண்ணு எந்த இடத்துக்கு கிடைக்கும் என்பது தெரியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான நகரம் என்று மதுரை விவரிக்கிறார்.
0: தங்கம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது,
1: 4 வகை தங்கம் நம்மளுக்கு தெரியாது. அந்த 4 வகை தங்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஐயா, அங்க மதுரையின் வீதியை சொல்லும் போது அந்த மதுரை வீதியிலே யானைகள் வருகின்றது. இங்க

0: சமப்படுத்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கிறார். மாசாத்துவானும் சரி, கண்ணகியுடைய அப்பா அவரும் சரி, மிக செழுமையாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈகை தன்மை உடையவர்களாக வணிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் வஞ்சிக்காண்டத்தில் இவர்களை பற்றி மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார்.
1: அதாவது கோவலன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவற்றில் இருந்த செல்வங்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள் தான். ஒரு மாணிக்க பரலுடைய அந்த கால் சிலம்பு வந்து அது ஒரு அரசன்ட்ட கூட இல்லாது, ஏன்னா வந்து பாண்டிய மன்னன்ட்ட கூட அது இல்லை
0: இல்ல.
1: அப்ப அந்த அளவுக்கு செல்வம் பொருந்திய ஒரு விஷயம்தான். அதாவது பல்வேறு விதங்கள்
0: ஒரு சிலம்பை வைத்து வணிகம் செய்யலாம்னா அப்போ அது எவ்வளவு செல்வமிக்க மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருந்தது இல்லைங்களா?
1: மாதவி அணிந்த அணிகலன்களை பத்தி பார்க்கும் போது கால் விரல்களில் மகரவாய் மோதிரம் பீலி காலாழி துளங்க அவள் கால்களில் பரியகம் நூபுரம் பாடகம் சதுங்கை சினுங்க குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க முன் கைகள் இரண்டில் சூடகம் செம்பொன் வளை வாழ்வளை பவழ பல்வகை குழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி மகரத தாள் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி முன் தொடர் பூநான் புனை வினை பொலிய பிடரில் முத்துக்கோவை ஒளிர காதுகளில் நீல குதம்பை வைர குதம்பை அடங்க தலையில் வலம்புரி தொய்யகம் புல்லகம் அணிந்து இருபதுக்கு மேற்பட்ட பொன் நகைகள் பொழியும் புன்னகை அரசியாக மாதவிய வந்து அவர் காட்டுறது.
0: ரொம்ப
1: இப்படி எல்லாம் ஒரு பெண் இவ்வளவு நகைகளை அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது,
0: அதாவது அவர்
1: ஆச்சரியமா
0: அரசனுக்கு ஈடாக அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது போல நகைகள் எல்லாம் சொல்றாங்க.
1: எனக்கு என்ன முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பொதுவா வந்து இன்றைய காலகட்டத்தில் திரைக்கதைகளில் வந்து ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதையை கொண்டு வந்து பின்னாடி காட்டுவாங்க, அப்படியே நினைச்சு பார்க்குற மாதிரி அப்படியே சுருள் சுருளாக ஓடும், அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்போ சொல்லுவாங்க. இந்த முறையை வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் கையாண்டிருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த காப்பியத்திலும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த வடிவு, அதை திரைக்கதை மாதிரி சொல்றாரு இல்லையா, அந்த பாங்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
0: அதாவது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கவுந்தியடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டு இருக்க அந்த புறஞ்சேரி இருத்த காதையில அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவுந்தியடிகளை தேடி ஒரு பெரியவர் வரார். அப்போதுதான் வந்து கோவலன் அவருடைய தந்தையார் கண்ணகி அவருடைய தந்தையார் இவர்கள் எல்லாம் சிறப்புகளை சொல்லி, இவர் சாதாரண மக்கள் இல்லை, இவர்கள் வந்து கொடையில் சிறந்தவர்கள். கோவலன் மாதவியினிடம் கூடி மகள் பிறந்ததையே இங்குதான் சொல்றார். எங்க மதுரையில தான் வந்து மாதவிக்கு பிறந்த மணிமேகலை பற்றி எந்த இடத்திலும் சொல்லாதவர் பிளாஷ்பேக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதை அமைப்பை இங்குதான் சொல்கிறார். அதுவரை மணிமேகலை பற்றி எந்த கதையும் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை கூறவே இல்லை. இப்படி மிக அற்புதமாக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலிலும் இளங்கோவடிகள் மிக அழகாக தன்னுடைய செயலை செய்கிறார்.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவன் வந்து கொலையுண்டான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அவள் பொங்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வந்து அரசனின் ஆணைப்படி கல்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி தன்னுடைய கணவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு மதுரையில பொதுமக்கள்கிட்டலாம் அவசரப்படுறா, பாக்குறவங்கள்ட்டலாம் அவசரப்படுறா, இந்த நகரத்துல தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேட்கிறா. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா நாடக காட்சியில உச்சகட்டமா இருக்கும் அது.
0: அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த வீட்டிலிருந்து அந்த பெண் வந்து சொல்றா, என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி வெட்டுண்டான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு அழுது கொண்டே சொல்கிறார். அழுது கொண்டே சொல்றதை கேட்டு தாங்க உடைய துயரத்தை, ஐயோ என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யாதவராச்சே, இப்படி வந்து இந்த மதுரை நகரில் வந்து இப்படி கொலைக்கலப்பட்டாரு என்று அந்த ஆவேசம் அவருடைய பாடலில் எப்படி வருகிறது என்றால், இங்க பெண்கள் வாழ்ந்தார்களா இந்த ஊர்ல, கொண்ட கொள்ளரும் உரிமை தாங்குறும் பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்,
1: இந்த அடுக்கு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு.
0: ஆமா ஆமா ஆமா, இது ஒன்னு அழித்து சொல்லும் போதுதான் அதனுடைய வீரியம் தெரியும். ரெண்டு முறை
1: அதை
0: பயன்படுத்தி இருக்காரு. சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள், இங்க இங்க படிச்சவங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல, இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றதுக்காக சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள், ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும், அதாவது ஒருவனுடைய குழந்தை எடுத்து வளர்த்தவரும் இந்த ஊர்ல இருக்காங்களா? என்னுடைய கணவன் கோவலன் வந்து அவன் ஒரு பிள்ளை இல்லையா உங்களுக்கு? இந்த ஊர்ல வந்து விட்டுப்பட்டு சாகிறானே.

0: அப்படி என்று சொல்லக்கூடிய சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள் என்று சொல்லி தெய்வமும் உண்டுகோள். தெய்வம் இருக்கிறதா அந்த ஊர்ல? தெய்வம் இருந்தா அந்த நீதியை தவற விட்டு இருப்பானா இந்த மன்னன்? தெய்வமும் உண்டுகோள், தெய்வம் உண்டுகோள். இந்நகரில் கற்புடைய பெண்களும் இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சொல்லில் அந்த விளக்கம் சொல்லும் போது, தம் உள்ளத்தில் கொண்ட கணவன் உற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளக்கூடிய கற்புடைய பெண்களும் இந்த நகரில் உள்ளார்களா என்று அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய அந்த கண்ணகியின் அற்புதமான அந்த நிகழ்வினை எப்படி எடுத்து சொல்ல முடியும்?
1: அதாவது நடிப்புடன் கூடிய நாடக காட்சியை வந்து நம்ம பாக்குறோம்
0: இல்லையா, இப்ப காட்டுகிறான்.
1: அது வந்து உண்மையிலேயே கண்ணகி எந்த அளவுக்கு போர்க்கோளம் பூண்டு அதை செஞ்சிருப்பாங்கிறத வரிகள்லயே காட்டிடுறாரு.
0: அவருடைய பாடல் எளிமையான பாடலாக, மற்ற பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
1: புரியும்படி எளிமையா
0: சொல்லியிருக்காரு.
1: இப்ப நம்ம நிறைவான கருத்துக்களை பேச போறோங்க. கண்ணகி வந்து வழக்குரைத்தலோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: அதாவது திருவருட்செல்வர் என்ற படத்திலே இந்த மூன்று மன்னர்களை பற்றி மிக அற்புதமாக இவர் இளங்கோடியில் சொன்னதை போன்ற, அந்த ஏழு சிறைகளை நீக்கி ஒரு மன்னவன் வருவது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த மன்னவன் வந்தானடி பாடலுக்கு ஈடாக வேறு எந்த பாடலையும் சொல்ல முடியாது.
1: அதுலயும் மன்னவனா வந்து சிவாஜி கணேசன். அவரு ஏற்கனவே சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ராஜ நடை நடந்து வருவாரு. இந்த பாடல் இப்ப நம்ம கண் முன்னாடியே வருது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்துக்களை பேசலாம்.

சொல்லுங்க.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். சிலப்பதிகாரம் வந்து பேசினா நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு என்னன்னா, அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இல்லையா? அதை நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அதாவது கண்ணகி தன்னுடைய அந்த அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி வாயிலில் மங்கை வளர்ந்தெழுகனலாய் தாய் அவள் கூந்தல் தலைவிரிகோளும் கையுறி சிலம்பும் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல் கை கொண்ட வெற்பினும் கொற்றவை செல்விழி தடக்கை சிறந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலேயோ ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞாழ இருளில் நன்னடம் புரியும் கோள விழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் என்று அவளை எல்லாம் வர்ணித்து இப்படி பாட்ட காலியாக ஒருவள் நம்முடைய அந்த அவைக்கு வெளியே நிற்கிறாள், நான் அழைத்து வரவா என்று வாயில் கோவலன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த கண்ணகி இரண்டு இடங்களில் அவளை வந்து தெய்வமாக காட்டக்கூடிய ஒன்று அந்த வாயில் காவலன் சொல்வது, மற்றொன்று வந்து ஐயை கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு ஷாலினி என்ற சாமி ஆடக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து காலியாக இருக்கிறாள் என்று அவளை அங்கு கூறுகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மரபின் தலை சிறந்த கற்புக்கரசி. அன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி போற்றக்கூடிய கோயில்கள் இருந்தன, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவளை வணங்கினார்கள் என்று அந்த கற்புக்கரசியினுடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய இளங்கோடிகள் சொல்லி அவரையும் தமிழையும் உயர்த்தி இருக்கிறார் என்றால் மிக இல்லையா?
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. சிலப்பதிகாரத்தை வந்து முடிமன்னர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், கலை மிளிர் காப்பியம் இப்படி எல்லாம் வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொன்னாரு. அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி ஆறு அன்னை போல் இருந்து அமுதூட்டியது அப்படிங்கிறது உண்மை. சோழ நாட்டுக்கு காவிரி நாடு அப்படிங்கிற பெயரே இருந்துச்சு. உழவர்களை வந்து காவிரி தன் புதல்வர் அப்படின்னு கூட இளங்கோடிகள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. ஏன்னா இளங்கோ அடிகள் பன்முக திறன் உடையவர் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம், அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நிலையத்துக்கு வந்திருந்த பல்வேறு செய்திகளை உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா, வணக்கம்.
2: இதுவரை இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி

0: டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
2: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை,
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதையரங்கம் வழங்குபவர் கவிதா, நிகழ்ச்சி தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:55 பாடல் 1:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திரை இசை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:30 திரை இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலையில் தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குகிறார் சௌமியா. 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம், பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகோடா, உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைக்காணம். 10:00 அரங்கிசையில் கொல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: இதுவரை சங்கீத சாரலில் மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சௌஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின்

0: செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதி அமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரித்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரை

0: இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணிஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் வருவது எந்தையும் தாயும் என தொடங்கும் பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்க இருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
3: இருந்துதான். அட
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ் பேங்க் RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: இனி தொடர்வது இளைய மக்கள் என தொடங்கும் கன்னட மொழி பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சேர்ந்து செய்ய நிறைவு செய்வது ஜெய ஜெய என தொடங்கும் சமஸ்கிருத மொழி பாடல்.

0: இதுவரை சேந்திசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420 2233. வளர தயாரா, முன்னேற தயாரா.

0: உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: Kashmir, the annual Sri Amarnath Yatra will officially culminate today with the traditional Chadi Mubarak ceremony at the Holy Cave Shrine. It will proceed to the Holy Cave today where special prayers and traditional rituals will be performed. The annual Budha Amarnath Yatra will also culminate today. The IMD has issued an orange color warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha and Bihar today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா சாயர்புரத்துக்கு போறோம். அது எங்க இருக்கு சாயர்புரம் அப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்துலதான் இந்த சாயர்புரம்னு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் சாயர்புரம் பேர் வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஆவலாக இருக்கிறோம். எப்படி வந்தது அப்படின்னா, போர்த்துகீசிய கிறித்துவ மறைப்பணியாளரான சாமுவேல் சாயர் அவர் வந்து இந்த சாயர்புரத்திற்கு வந்து அங்க இறைப்பணி செய்வதற்காக வந்திருக்கிறார். அவர் வந்து கிறித்துவ மதம் பரப்புவதற்காக வந்த மறைப்பணியாளராக இருந்திருக்கிறார். அப்படி அவர் அங்க கிறித்தவர்களுடைய அமைதியான நல்வாழ்விற்காக ஒரு பரந்த நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி அதில் அவர்களை குடியேறுவதற்கேற்ற பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூக பணிக்கும் அவருடைய இந்த தொண்டு உள்ளத்தையும் போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் அங்கு வாழும் மக்கள் அந்த ஊருக்கு சாமுவேல் சாயரின் நினைவாக சாயர்புரம் என்றே பெயர் வைத்திருக்கிறதே நாம் வரலாற்றில் அறிகிறோம். புறம் என்றால் பொதுவாக கிராமப்புறங்களில் நிறைய புறம் என்று ஒற்றோடு ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்ப்போம். அப்படிதான் இது சாமுவேல் சாயரின் நினைவாக இந்த ஊருக்கு சாயர்புரம் என்றே பெயர் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய அயல் நாட்டிலிருந்து கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த இறைப்பணியாளர்கள் இங்கே தங்கியிருந்து மதம் மட்டும் அல்லாமல் கல்வி பணியையும் நிறைய செய்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய மேல்நாட்டு அறிஞர்களுள் வீரமாமுனிவர், கால்டுவெல் ஐயர், ஹென்ரிஸ் பாதிரியார் போல ஜி யு போப்பும் இங்கே 1844 திருமறை கல்லூரியை தொடங்கியிருக்கிறார் சாயர்புரத்தில். அப்படி அவர் தொடங்கிய கல்லூரி சமய பணிக்காக மட்டுமல்லாமல் அவர் கல்வி பணியையும் இரண்டு கண்களாக போற்றி வந்திருக்கிறார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். கிபி 1839 தமிழகத்திற்கு வந்த இவர் தமிழக வரலாற்றிலும் தமிழ் மொழியின் வரலாற்றிலும் சிறந்த இடத்தை பெற்றுள்ளார் என்று நாம் அறிகிறோம். ஏன்னா திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி கல்விப்பணை செய்தவர் தான் ஜி யு போப். அவர் கிபி 1844 இந்த சாயர்புரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியிருக்கிறார். பல ஐரோப்பிய மொழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பள்ளி வந்து கிறித்துவ மத குருக்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிபி 1846 சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தை ஜி யு போப் கட்டியிருக்கிறார். போர்த்துகீசியரின் வீழ்ச்சியை அடுத்து முத்து குளிக்கும் துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. அது என்ன முத்து குளித்தல் அப்படின்னா, தூத்துக்குடினாலே முத்து குளித்தல் என்று நம்மளுக்கு தெரியும். முத்தெடுப்பதில் முத்து வளம் செறிந்த ஒரு பாண்டிய நாட்டு பகுதியாக தூத்துக்குடி விளங்கி இருக்கிறது. அப்படியாக முத்துக்குழி துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். பரலோகமாத ஆலயம் டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு அங்கு அவர்களுடைய பாதுகாப்புக்காக வெடிமருந்து வைக்கும் இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வீரமாமுனிவர் கிபி 1746 மணப்பாட்டில், மணப்பாட்டு அப்படின்னா மணப்பாடுன்று ஒரு ஊர் இருக்கிறது திருநெல்வேலி பக்கத்துல, அந்த ஊரில் அவர் அங்கு இறைப்பணியும் சமூகப் பணியும் செய்யும் காலகட்டமாக இருந்ததில் அவருடைய இறுதி நாட்களும்

அங்குதான் கடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவரது உடல் பரலோக மாத ஆலயத்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவ்வாலயத்தை பின் மணல் மூடிவிட்டதாகவும் அங்கு இருக்கும் முந்தைய வரலாறு சொல்கிறது. அழிவுற்ற இந்த ஆலயத்தினுடைய கற்களையெல்லாம் பெயர்த்தெடுத்துவிட்டு 1852 பரிசுத்த ஆவிக்கு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது என வரலாறு சொல்கிறது. இப்படி திருக்குறளை உலகறிய செய்த பெருமை ஜி யு போப் அவர்களையே சாரும். கிபி 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். 1893 நாலடியாரையும், 1900 திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கல்வி பணியையும் இறைப்பணியையும் சமூக பணியையும் செய்த ஜி யு போப் அவர்கள் சாயர்புரத்தில் இன்னைக்கு இருக்கிற போப் உயர்நிலை பள்ளியில் அவர் அங்கு தங்கியிருந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஜி யு போப்பின் நினைவாக இப்ப சாயர்புரத்தில் இருக்கும் போப் கல்லூரி மிக புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியாகும். இப்படி கிறித்துவ மதத்தை பரப்புவதற்க வந்த இறை பணியாளர்களான சாமுவேல் சாயர் அவர்களுடைய நினைவாக இந்த சாயர்புரம் விளங்குகிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு ஊராக திகழ்கிறது என்பதை நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தூளி. சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், நீல் காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம், நீல் காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம் என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை, அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை. மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல், பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல். நீல் காம்பு கொண்ட மரமல்லிப்பூவை தூளியில் தலைநீட்டி எட்டி பார்க்கும் குழந்தை போல என்ற ஓமையுடன் எடுத்துச் சொல்லும் இந்த கவிதை, குழந்தையின் அழுகை ஓர் கவன ஈர்ப்பு என்றால் மரமல்லியின் மனமும் அப்படியானதே. அதாவது மரமல்லி மரம் இருக்கும் பகுதியை கடந்து செல்லும்போது மலரின் மனம் திரும்பி பார்க்கச் செய்யும், அல்லது நிமிர்ந்து பார்க்கச் செய்யும் என்பதாக. குழந்தையை விரும்பாதவர் யாரேனும் உண்டா? இல்லைதானே. அதுபோலவே கொத்து கொத்தாய் மலரும் மரமல்லி வாசமும் என்றும் முத்தாய்ப்பாக மலரை சிலாகிக்கும் கவிஞர் மரமல்லி மரத்தை பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல் என்று சிலாகிக்கிறார்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரையிலும் வந்து நமக்கு நிகழக்கூடிய மென்ஸ்டுரேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிஎம்எஸ், ஃபர்டிலிட்டி, ரீப்ரொடக்ஷன், ப்ரெக்னன்சி, இப்படி பற்றின பெண்களுக்கு நிகழக்கூடிய இந்த மாதிரி ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்ல, யோகா ஆசனாக்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக எப்படி அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலான்றதும் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு ஏதாவது இந்த ஃபேஸில் வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை

நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு யோகா மூலமாக சரி செய்யலான்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் 40 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கிற பெண்களுக்கு நார்மலாக வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு காலகட்டம், மெனோபாஸ். அதை பற்றியும் அந்த மெனோபாஸோட டிஃப்ரெண்ட் வெவ்வேறு ஸ்டேஜஸ் பற்றியும் கட்டம் பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்களோட மாதவிடாய் நிற்கும்போது வரக்கூடியது தான் இந்த மெனோபாஸ் என்ற காலம். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து 3 நிலையாக நம்ம பிரிக்கலாம். நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோன் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய

காலகட்டத்தில் ஈஸ்ட்ரஜனோட அளவு குறைய தொடங்குவதால் மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்காக வராது. அதாவது மென்சுரல் சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஹாட் ஃப்ளாஷஸ், சூடான உணர்வு, இரவு நேரத்தில் வந்து நமக்கு வேர்வை ஜாஸ்தியாக வர்றது, மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், ஒழுங்காக தூக்கம் வராமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உடம்பு வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நம்ம யோகா பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 months, ஒரு 12 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸே வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்கள செக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அது மெனோபாஸானு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசு தொடங்கி 55 வயசுக்குள்ள இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வர்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸுமே வந்து இதில் தொடரலாம். அதே மாதிரி கருமுட்டைகளோட உற்பத்தி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகக்கூடிய காலம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30-35 வயசுலேருந்தே நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறைச்சி உங்களுக்கு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாஸ். நம்மளுக்கு பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற காலம் வந்து போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லாவே அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் குறையறதுனால எலும்பு தேய்மானம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் வர்ற அளவுக்குமே வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 வயசுலேருந்தே நீங்கள் யோகா மூலமாக உங்களோட எலும்புகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற அதுக்கான ஆசனாவும், அதே மாதிரி உங்களோட மசில்ஸ், அதாவது உங்களோட தசைகள் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆசனா பண்ணலாம் அப்படின்றதும் வந்து நீங்கள் கற்றுட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப வராமல் தவிர்க்கலாம். அதாவது சீக்கிரமாக அந்த தேய்மானம் நடக்கிறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வைக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ். திடீர்னு வந்து நம்மளுக்கு கோபம் வரும், காரணமே இருக்காது. திடீர்னு வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவோம். அதாவது நார்மலாக யாராவது பேசினா கூட நம்மளுக்கு வந்து அது ஹர்ட்டிங்காக இருக்கும். திடீர்னு அப்செட் ஆகிடுவோம் நம்ம. நம்மளோட மைண்ட் வந்து ஒரு நிலையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் ரொம்பவே காமன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, வராமல் இருக்கிறதுக்கு சீத்தலி பிராணயமான்ற ஒரு அருமையான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குங்க யோகாவில். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்கள் பாடியில். நீங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து பண்ணணும். இது பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக சென்னை மாதிரி வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும். ஆக்சுவலாக இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட உடலில் இருக்கிற வந்து வெப்பநிலை குறைஞ்சி நம்மளோட உடம்பு வந்து நார்மல் நிலைக்கு வரத்துக்கு, நார்மல் டெம்பரேச்சர் வரத்துக்கு வந்து இந்த பிராணாயமம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு யோகா மேட் இல்லைனா ஒரு நார்மல் காட்டன் மேட் கூட எடுத்துக்கலாம். இந்த மூச்சு பயிற்சினால நமக்கு ஆன்டிஸ்க் கிட் மேட் தான் வேணும்ன்றது அவசியம் இல்லை. கீழே உட்கார முடியாதவங்க வந்து சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு உங்கள் கால் கடியில வந்து ஒரு காட்டன் டவலோ இல்ல மேட்டோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கால் வந்து வெறும் தரையில படுற மாதிரி உட்காராதீங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காரணும். கீழே உட்கார்ந்தாலும் சரி, சேர்ல உட்காந்தாலும் சரி. இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுல நீங்க என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா வந்து நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறதும் வெளியில விடுறதும் மூக்கு வழியா விடுவோம், உள்ள இழுப்போம் விடுவோம். ஆனால் இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம வாய் வழியாக மூச்சை உள்ளே எடுக்க போகிறோம், மூக்கு வழியாக வெளியில் விட போகிறோம். அந்த வாய் வழியாக எடுக்கிறது எப்படின்றத சொல்கிறேன். உங்கள் நாக்கு நல்லா வெளியில் தள்ளிட்டு உங்கள் நாக்கை வந்து யூ வடிவத்தில் வந்து சுருட்ட போகிறீங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட நாக்கோட அமைப்புனால வந்து அந்த யூ ஷேப்பு கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நாக்கு நார்மலாக உள்ளே வச்சுட்டு உங்களை ரெண்டு பல்லு, மேல் வரிசையில் இருக்கிற பல்லும் கீழ் வரிசையில் இருக்கிற பல்லும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்னோட ஒன்று தொடர மாதிரி சேர்த்துக்கணும். உங்கள் வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா நம்ம பல்லு இழிக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். யூ ஷேப்பில் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ ஷேப்பில் வைக்கிறது இந்த பிராணாயமா பேர் சீத்தலி பிராணாயமா. ரெண்டு பல்லும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது சீத்தக்காரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ வடிவில் வச்சாலும் ஓகே, பல்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே, உங்கள் வாய் வழியாக
மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க. உங்கள் வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கும் போதே உங்களுக்கு நல்லா

உங்களுக்கு அந்த காற்று உள்ளே போகிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வாயை மூடிடணும். உங்கள் நாக்கை உள்ளே தள்ளி வாயை மூடிடுங்க. இப்போ மெதுவாக உங்கள் மூக்கு வழியாக மெதுவாக வந்து அந்த காற்றை வெளியேற்றணும். ஸோ எக்ஸலேஷன் வந்து உங்கள் மூக்கு வழியாக பண்ண போகிறீங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்கள் வாய் வழியாக மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் நாக்கை உள்ளே தள்ளணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6-8 தடவை வரலாம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நிறைய சில்னஸ் வந்துடும். அதுவுமே நல்லது கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது 8 தடவை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கும்போது 6 தடவை பண்ணால் போதும். மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த மெனோபோஸ் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த ஹார்ட் ஃப்ளஷஸ் வெப்பத்தன்மைகளை வந்து நல்லாவே குறைக்கும். ஸோ எந்த யோகா ஆசனா பண்ணாலும் சரி, மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணரோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க.

0: கதை அரங்கம்
1: வழங்குகிறார்
0: கவிதா அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு தேநீர் கோப்பையை பற்றியது. ஆனா முடிவுல அது நம்ம வாழ்க்கையை பற்றியதா மாறிடும். ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து ரொம்ப மனவேதனையோட ரொம்ப சோகமா தன்னோட ஆசிரியரை பார்க்க போறான். ஐயா, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னை யாருமே மதிக்கிறதில்ல. நான் பேசுனா கூட யாருமே கேட்கறதில்ல. நான் செய்யும் வேலைக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. சில நேரங்களில் நான் மதிப்பே இல்லாதவன் போல தோணுது ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் எதுவும் பேசல, நேராக சமையல் அறைக்கு போறாரு. ஒரு அழகான பீங்கான் தேநீர் கோப்பையை எடுத்துட்டு வராரு. அந்த கோப்பையில சூடான தேநீரை ஊத்தி இதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இளைஞன் சொல்றான், ஒரு 500 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் அந்த தேநீரை ஒரு வெள்ளி கோப்பையில ஊத்துறாரு. இப்போது 2000 ரூபாய் இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றான். பிறகு அதையே ஒரு தங்க கோப்பையில ஊத்துறாரு. இப்போ எவ்வளோ இருக்கும் சொல்லு. ஐயா, 500000 மதிப்பு இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் சிரிக்கிறாரு. தேநீர் மாறிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஐயா. அதோட சுவை மாறிடுச்சா? இல்ல ஐயா. அப்படின்னா விலை மட்டும் ஏன் மாறிடுச்சு? இளைஞன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்றான், அது இருக்கிற கோப்பை மாறிடுச்சு ஐயா அப்படிங்கிறான். ஆசிரியர் மெதுவாக சொன்னாரு, அதுதான் வாழ்க்கை. உன்னுடைய திறமை, உழைப்பு, நல்ல குணம் இவை எல்லாம் அந்த தேநீர் மாதிரி. ஆனா நீ இருக்கிற சூழல், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன் மதிப்பை உணரக்கூடியவர்களா அப்படிங்கிறது தான் அந்த கோப்பை. தவறான இடத்துல நீ இருந்தா வைரம் கூட சாதாரண கல்லாதான் தெரியும். சரியான இடத்துல நீ இருந்தா சாதாரண மனிதனோட திறமையும் உலகம் முழுக்க பேசப்படும். அதனால உனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்காத. உன்னை புரிஞ்சு கொள்ற இடத்தை தேடு. உன்னை மதிக்கிற மனிதர்களோட பயணம் செய். அப்போதுதான் உன்னோட வாழ்க்கையுடைய மதிப்பை இந்த உலகமே உணரும். இந்த கதையுடைய நீதி என்ன? உன்னுடைய மதிப்பு எங்கேயுமே குறைஞ்சு போகல. அதை உணராத இடத்துல நீ இருக்கிற, அதுதான் அர்த்தம். சரியான இடம் கிடைச்சா உன்னுடைய ஒளியை யாராலும் மறைக்க முடியாது. மதிப்பை தேடாதீர்கள், மதிக்கும் சூழலை தேடுங்கள். நன்றி.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது. அதனால அதை வந்து தவிர்க்கணும்.
5: அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும், ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19 தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 3,17,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41,29,00,000 ரூபாய் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார்.
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான பைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.
0: இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார்.
2: என் பேர் கீர்த்தனா, கருமண்டபம். ஜன்தன் கணக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியா எங்களுக்கு வந்துருது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாம எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
0: தர்மபுரி மாவட்டத்தில் 4,07,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார்.
3: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது.
0: சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே 1 மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ள நிலையில் 1,545 பேர் காணவில்லை என்றும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்புப் பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள்

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாடு திட்டத்தின்கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் சிஐ நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின்கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய போது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவைக் குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணியை பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கலைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி

0: குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: பாடல் ஒன்று புது புது அர்த்தங்கள் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் நாம ரத்தம் இருக்க வர ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு வயசான காலத்துல நமக்கானவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத விட நமக்கும் வருமானம் இருக்குது, நமக்கு தேவையானதை நாமளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா, அதாவது அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, முதல்ல ஓய்வூதியம்னா என்ன? நம்மளால வயசான காலத்தில் சம்பாதிக்க முடியாதப்போ மாதாந்திர நிரந்தர வருமானம் நம்ம பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஓய்வூதியம். சரி, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். நமது நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் குறிப்பாக எந்த ஒரு ஓய்வூதிய தொகை இல்லாமல் எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் இருக்கும் தொழிலாளர்களுக்கு அவங்க ஓய்வு காலங்களில், அதாவது 60 வயசுக்கு அப்புறம், மாதா மாதம் 1000 ரூபாயில் இருந்து 5000 ரூபாய் வரை கிடைக்க செய்யறது தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் நம்ம மூத்த குடிமக்களின் நலன் கருதியும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவங்களுக்காகவும் மத்திய அரசால் நம்ம பாரத பிரதமர் 2015 ஆண்டு தொடங்கினாங்க. இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் நம்ம மத்திய அரசு அறிவித்திருக்கும் திட்டம் அப்படிங்கிறனால முதலீடு சார்ந்த எந்த பயமும் வேண்டியதில்லை. நாம் பண்ணுற முதலீடு தொகைக்கு ஆண்டுதோறும் 8% வட்டி கொடுக்குறாங்க. சுய தொழில் செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்களில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம். அடல் பென்ஷன் திட்டத்தில் சேரும் நாளில் இருந்து அவங்க 60 வயது ஆகும் வரைக்கும் அவங்கவுங்க செலுத்துகிற சந்தா அடிப்படையில் அவங்களோட 60 வயதில் இருந்து இறப்பு காலம் வரைக்கும் மாதா மாதம் 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சேரும் ஒவ்வொரு சந்தாதாரரும் குறைஞ்சபட்சமாக 20 ஆண்டுகளும் அதிகபட்சமாக 40 ஆண்டுகளும் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். 60 வயசுக்கு அப்புறம் இந்த பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஏற்கனவே அமைப்பு சாரா துறையினருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்க கூட இந்த பென்ஷன் ஸ்கீமில் சேரலாம். அதாவது இந்த திட்டத்தில் சேர அப்ளை பண்ண உடனே அடல் பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றிடுவாங்க. சப்போஸ் இந்த திட்டத்தில் சேர்ந்த சந்தாதாரர் இறந்துட்டாங்கன்னா சந்தாதாரரோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்களோட இறப்பு காலம் வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். ஒருவேளை ரெண்டு பேரும் இறந்துட்டா அந்த சந்தாதாரரோட நாமினிக்கு கொடுப்பாங்க. இந்த பென்ஷன் திட்டத்தோட வசதி என்ன அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே ஆட்டோ டெபிட்டா மாதம் மாதம் இல்லைனா 3 மாசத்துக்கு 1 முறை 6 மாசத்துக்கு 1 முறை இப்படி டெபிட் ஆகும். இதுல முக்கியமா என்னால மாசம் மாசம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம முதலீடு செய்யும் பணத்துக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80CCD கீழ் ₹50,000 வரைக்கும் வரி விலக்கு உண்டு. அடல் பென்ஷன் திட்டத்தில் சேர்றதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். கண்டிப்பாக நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும். தனியார் துறையில் இருக்கிறவங்களும் பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களும் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் சேர்றவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக ஆதார் நம்பரோட இணைச்சிருக்கணும். கண்டிப்பாக அரசு பணியில் வேலை செய்கிறவங்களா இருக்கவே கூடாது. வருமான வரி செலுத்தும் நபராகவும் மத்திய அரசோட வேற பென்ஷன் ஸ்கீமில் இருப்பவராகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா? அடல் பென்ஷன் திட்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அடல் பென்ஷன் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பேங்க் அக்கௌண்ட் புக், அப்புறம் கணவன் அல்லது மனைவி, அப்புறம் நாமினியோட ஆதார் அட்டை, இவ்வளவும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு சேரும்போது 1000 ரூபாய் மட்டும்

0: கிடைக்கிற மாதிரி சேர்ந்துட்டு ஃப்யூச்சரில் 2000, 3000, 4000, 5000 இப்படி அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி வேணும்னு நாம் நினச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடை அதிகப்படுத்திக்க முடியும். ஆனால் அதை வருஷத்துக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதத்தில் மட்டும்தான் அந்தந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் போய் பண்ண முடியும். எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோமோ அங்கே போய் 25 ரூபாய் கொடுத்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் 1000 ரூபாய் இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்மளால் கட்ட முடியலைன்னாலும் அதே மாதிரி 5000 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம அதை சேர்த்து கட்டிக்க முடியும். 5000 ரூபாய்க்கு கம்மியாகவும் நம்ம குறைச்சிக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னமே அட்டல் பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கேள்வி புரியுது. சொல்கிறேன் அதுக்கு நாம் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேரில் போய் அட்டல் பென்ஷன் ஸ்கீமில் நான் சேரணும் என்ன பண்ணணுங்கன்னு கேட்டாலே போதும், அவங்க ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற அப்ளிகேஷன் தருவாங்க. அதில் பேர், பிறந்த தேதி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டுட்டு நாம அதுலயே செலக்டும் பண்ணிக்கலாம். பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுக்கும் போதே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரி சொல்லிட்டா போதும். அவங்க நாம அட்டல் பென்ஷன் திட்டத்துல சேர்ந்துட்டோம்னு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அவ்வளவுதாங்க, நாம அந்த பென்ஷன் திட்டத்துல சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு தனியா பணம் செலுத்த வேண்டியதில்லை. நம்ம அக்கௌண்ட்ல போதிய அளவு பணம் இருந்தாலே போதும், ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. எந்த தேதியில் நாம் இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்றோமோ அந்த தேதியில் அடுத்தடுத்த மாதம் பணம் எடுத்துக்குவாங்க. அந்த பணம் நம்ம பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்குவாங்க. பேங்க்லேருந்தே அதையும் மாற்றிடுவாங்க. நாம் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதாங்க. நாம் மாதா மாதம் பணம் கட்ட தவறனாவோ அல்லது நம்மளால் கட்ட முடியல அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே. ஆனால் ஒரு 6 மாதம், 12 மாதம், 24 மாதம் வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் கட்டலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு டீஆக்டிவ் பண்ணிடுவாங்க. நிறைய விஷயம் அட்டல் பென்ஷன் திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இப்போ ஓடிட்டுருக்கிறத விட நம்ம 60 வயசுக்கு அப்புறமும் நமக்கான தேவைகளை செஞ்சுக்க இப்படியும் ஒரு திட்டம் இருக்குதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மத்திய அரசின் மகத்தான வேற திட்டங்களை பற்றி நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், பருத்திவீரன் படத்திற்காக இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் சினேகன்.

திரைசை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6 மணிக்கு தலம் வளம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சௌமியா. நேரம் 2:31.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். வணக்கம் நேயர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதம்பாளையம் அருள்மிகு குருநாதசுவாமி திருக்கோயில் தேர் திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் குருநாதம்பாளையம் கால்நடை சந்தை மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை சந்தையாக கருதப்படுகிறது. இந்த கால்நடை சந்தையோட சிறப்பே இந்த திருவிழாவை ஒட்டி கூடுவதுதான். ஆடி மாதத்தில் திருவிழா காலத்துல குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் முக்கியமானதாக கருதப்படுது. மேலும் இந்த திருவிழா இந்த பகுதி மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் விளங்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளாவில இருந்தும் மாடுகள் விற்பனைக்கும் மற்றும் காட்சிப்படுத்தவும் படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த கால்நடை சந்தை குறித்த இன்னும் நிறைய விவரங்களை இந்த சந்தையில கலந்துகிட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்ங்க, நான் வெங்கடேஷ்குமார். அதாவது நாங்க பாலக்காடு மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர், கேரளாக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர், கொளிஞ்சாம்பாறை பக்கம் வண்ணாமடை நீலங்காட்சியுமாங்க. அங்கே பெரிய மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறேன். ஒய்ஃப் வந்து ஸ்டேட் அவார்டு வின்னர், கேரளா ஸ்டேட் அவார்டு, அதாவது லேடிஸில் அங்கே வனிதா கேரசி அவார்டில் 2 தடவை ப்ரைஸ் எடுத்துருக்கேன். அப்படி நாங்கள் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பக்கம் நான் தேருக்கு வந்துட்டுக்கிறேன். இங்கே தனபாலனும் அப்புறம் அந்த அப்புறம் சம்பு ரெண்டு பேரும் வந்து HF சிந்தாமணி ப்ரீடுமாங்க. சிந்தாமணி ப்ரீடு கண்ணுக்கு வாங்குவோங்க ரெகுலராக. இங்கே வாங்கினா ஒரு 1 இயர் கழித்து அது மாடு நல்லா பருவத்தில் வர்றப்ப நம்மளுக்கு நல்ல வருமானம் இருக்குது. மில்க் ஹீல்டிங் ஜாஸ்தி உள்ளது. ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்குறது உண்டு. நாங்கள் ஒரு குட்டை மாடு கொண்டு வந்து நல்ல விலைக்கு போச்சு. இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம். புங்குனூர் குட்டையுமாங்க, அதில் இது நல்ல விலைக்கு போச்சுங்க.
2: புங்குனூர் குட்டை என்ன ரேட்டு போகுதுங்க?
1: புங்குனூர் குட்டைங்கன்னா ஜாதி வாரிங்க. நம்மளுக்கு வந்து புங்குனூரில் நல்ல ஜாதிங்க. ஒரு நம்ம ஃப்ரெண்டு தனபாலன் இவர் தான் ரெகுலராக இந்த ஏரியாவில் அதிகமாக பண்ணுறாங்க. 40,000 கொடுத்தோம்.
2: எத்தனை பல்லுங்க அது?
1: ஆனால் பல்லே போடல, 1 வருஷம் ஆனது. அதே மாதிரி இங்கே பல்லு போடாது கெடேரிங்க. நாங்கள் வாங்கிட்டு போய் நாங்கள் சினப்பருவத்தில் கொண்டு வந்து நம்ம அதாவது கறக்கிற டைம் கண் போடுற டைமில் கொடுக்குறப்ப இங்கே 30 ரூபாய்க்கு வாங்குறது அங்கே 1.5 லட்சத்துக்கு நாங்கள் விற்போம். 1 இயர் பார்த்தா நல்ல வருமானம், ப்ரீடு நல்லா வரும்.

0: 10 எண்ணத்தில் ஒன்று வாங்குறக்கு 500 எண்ணத்தில் ஒன்று வாங்குறக்கு ஈஸி இருக்குது, அதனால வெரைட்டியாக கொண்டு வருவாங்க. ஆ பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு தனபாலன் கேவாரி அவரும் பேசுகிறாரு.
1: வணக்கங்க தனபால், நீங்கள் எந்த ஊருங்க?
2: நாங்கள் மேச்சேரிங்க.
1: மேச்சேரி? ஆமாங்க. மேச்சேரியெல்லாம் உங்களுக்கு செம்புரி ஆடு தானே ஃபேமஸு?
2: இல்லைங்க, நாங்கள் இது வந்து சிந்தாமணி, பெங்களூர், ஒரிசாவிலேருந்துலாம் மாடு வருதுங்க.
1: ஒரிசாலேருந்து இந்த சந்தைக்கு வந்துருக்குங்களா? ஓ, நீங்கள் எத்தனை வருஷமா சந்தைக்கு வரீங்க?
2: நான் 40 வருஷமா பண்ணிட்டு
1: இருக்கேன். 40 வருஷமா? இப்போ நீங்கள் 40 வருஷம் முன்னாடி பார்த்த சந்தைக்கு இன்றைக்கி என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன நன்மைகள், என்ன வளர்ச்சி இருக்குது?
2: நான் அதிகபட்சமாக கேரளா எக்ஸ்போர்ட்டுங்கிறது இந்த வருஷம் ஒரு நாளைக்கு இந்த திருவிழாவுக்கு இந்த கோயிலுக்காக வேண்டுதலைக்காக ஒரு 100 மாடு 150 மாடு கொண்டாந்து ஏதோ ஒரு வளர்ப்புக்காக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க, சும்மா ஜாலிக்காக.
1: ஓ, அது ஒரு ஹாபி உங்களுக்கு, வரணும் கொண்டு தொட்டு வரணும்.
2: இந்த கோயிலுக்கு 4 பேர் கொண்டு போய் 4 ஊர்ல வளருது இல்லைங்க.
1: ஆனால் இது எல்லாமே வளர்ப்புக்கு போறதானே?
2: ஒரிஜினல் வளர்ப்புக்கு போறது.
1: இப்போ கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்களே,
2: அது எப்படி? அது அங்கே அதுவே இருப்பாங்க,
1: வளர்ப்புக்கு
2: தான்.
0: இந்த கண்ணு வந்து வளர்ப்புக்கு தானுங்க, வெட்டு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஜாதி கண்ணுங்க, வளர்ப்புக்கான கண்ணு. இது வந்து மில்க் ஈல்டு அதிகம் வர கண்ணுங்க, இது வந்து வெட்டு கிடையாது, இதெல்லாம் வளர்த்துருவீங்க அங்கே, ஒரிஜினல் வளர்ப்பு.
3: வெரைட்டி இங்கே தான் கிடைக்குங்க அந்த மாடுங்க.
2: நம்மளது பாம்பு இருக்குங்க.
1: இப்போ சந்தைனா வார வார சந்தை நடக்குது, இது வருஷ சந்தை. இந்த வார சந்தைக்கு இந்த வருஷ சந்தைக்கு என்ன வித்தியாசம்?
2: வருஷ சந்தையில் வந்து ரொம்ப ரேட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு விளையாட்டு மாதிரி வருதுங்க, நம்ம ஜாலி செலவுக்காக பண்ணிட்டு வந்த ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டு போகிறது தாங்க. அதை யாரும் பா இதை எடுத்துகிட்டு போய்
3: இங்கே மாடு வாங்கினா பரவாயில்ல, நல்லா இருக்கும், இனி மாடுக்கு சேரும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஐக்கியம்.
1: பட்டி பெருகும்,
3: பட்டி பெருகும், பட்டி பெருகும் தமிழில்.
1: இப்போ நான் கண்ணாபுரம் சந்தைக்கு போனேன், கண்ணாபுரம் சந்தையும் வருஷம் வருக நடக்கிறது தான், குண்டடம் சந்தை. ஆமா, பொங்கல் முடிஞ்சோடனே வந்துச்சு.
0: நாட்டு மாடுகளுக்கான சந்தைங்கன்னா, நாட்டு மாடுகள்ல காங்கையா நிறைய வரும், குட்டை அது மாதிரி நிறைய வருதுங்க, அது வந்து கண்ணாபுரம். இது வந்து முதல்ல குதிரைக்கு இருந்ததுங்க, இப்போ நாட்டு மாடு ஆடுக நிறைய குதிரைக்கு தான் ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து ஒரு 20 வருஷமாக இந்த கண்ணுக்கு வந்து நல்லா வாங்குறோம். என்னென்னா, மெயின் சாமி கும்பிட்டு ஒரு கண்ணு வாங்கிட்டு போனால் அங்கே பட்டி பெருகும், அப்புறம் அது நோய் நொடி இல்லாமல் ஒரு நம்பிக்கை, பழங்கால நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க. இதனால் பல குடும்பங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மேம்படுது. லோக்கலில் இருக்கிறவங்களாம் இதுக்குனே ஒரு வருஷம் ஃபுல்லாக கரும்பு வச்சு கரும்பு கடை வச்சுருப்பாங்க, அன்னாச்சி பழம், தர்பூசணி, இதெல்லாம் எத்தனையோ குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டாலுக்கு இருக்கும். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை ஆகி நிறைய பேர் வருமானம், அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருமானம் நல்லா வருது. அது மெயின் அதை பார்க்கலாம், வாழ்வாதாரம் பெறுகிறது ஒன்று. இது மாதிரி பல இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியா சந்தை இருக்குதுங்க, அந்தந்த ஏரியாவில். எங்களுக்கு கரெக்டாக இது ஆடி அமாவாசை முடிஞ்சு வர்ற செவ்வாய்க்கிழமையிலும் தொடங்கும் சந்தை. அதுதான் வருஷம் வருஷம் நடக்கிறது.
2: எங்களுக்கு ஒரு இந்த கோயில் மேலே ஒரு ஃபேமஸுங்க.
1: அதாவது இது சந்தைங்கிறத விட ஒரு வழிபாடு தான்,
0: வழிபாடுங்க,
1: ஒரு நேர்த்தி கடன் தான்.
0: அதாங்க, நான் வந்து 20 வருஷம், அண்ணனால 40 வருஷம் ஆச்சுங்க. அதாவது நிறைய இருக்கிறாங்க, பாரம்பரியமாக வந்து போகிறவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நான் ஒரு வாரம் வந்து இந்த ஊர்லேயே ஒரு திருவிழாங்க.
1: நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க?
0: நான் முந்தா நேற்று வந்தேங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன்.
1: நான் தங்கர் பிடிக்கிறதுக்கெல்லாம் இடம்,
0: நான் தங்கறக்கு ஷெட்டு எங்களுதுலேயே இருக்குதுங்க. நாங்கள் அப்புறம் தோட்டங்கள் நிறையா இருக்குதுங்க, எப்போ ரெகுலராக வந்து போகிறங்காட்டிக்கு ஒவ்வொரு ஏரியா தோட்டங்கள் இருக்குதுங்க, அதில் நாங்கள் தங்கிக்குவோம். அவங்ககிட்ட முதலே கூப்பிட்டு சொன்னால் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெளியூர்லேருந்து வரவங்களும் எங்களுக்கு உள்ளூர்க்காரர் அவ்வளோ உபசரிப்பு கொடுக்குறாங்க. தமிழர் பண்பாடுக்கு தாங்க விருந்தோம்பல், அது இங்கே தான் பார்க்கணும், அருமையாக பண்ணுறாங்க.
1: இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து, அதாவது நான் நடந்து வர கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரெண்டு பக்கமும் கடைகண்ணி தான்.
0: ஆமாம்.
1: அதே மாதிரி இந்த ஆடு மாட்டுக்கு உண்டான மூக்கணாங்கவர், தலக்கவர், திருவாணி, சாட்டை, குச்சி,
0: சாரட்டு வண்டிங்க, நாட்டு மாடுகளுக்கு உண்டான வண்டிங்க, அப்புறம் எல்லாமே, அதாவது குதிரைகளோட ஒவ்வொரு லாடம், அப்புறம் அந்த வாய் போகிற இது எல்லாமே இங்கே விற்குதுங்க. அதாவது எல்லாம் வாங்கினேன்னு நினைக்கிறீங்க வந்து வாங்கலாம். அதாவது கயிறு கடை எடுத்தால் ஒரு 100 கடை இருக்கும், அப்புறம் அந்த டிஃபன் ஐட்டம் கடைகள் நிறைய ஒவ்வொரு இது கடை, ஜூஸ் கடைக்கு ஒரு 100, கரும்பு ஜூஸ் கடை பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தானா. அதுக்காகவே இந்த ஏரியாவில் பூங்கரம்பு போட்டு அந்த ஒரு வாரம் அறுவடை பண்ணுவாங்க. நல்ல வேலை, அதாவது விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் உள்ள ஒரு தொழில். இது வருஷம் வருஷம் நல்லா நடத்துகிறாங்க. உன்னையும் கடவுள் முனியத்தில் எல்லா வருஷம் நல்லா நடந்துவாங்கிறது எங்களோட ஆசை.
1: சந்தை இந்த திருவிழாலாம் இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுதா அல்லது வேறு உள்ளாட்சி ஏதாவது அமைப்பு பண்ணுறாங்களா?
0: கோயில் நிர்வாகம் தான் நடத்துகிறாங்கண்ணா, நான் நடத்துகிறாங்க. அது இங்கே மேற்படி இங்கே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வர்ற கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் இதை நடத்த ஊர் கூடி தேர்வுப்போம், அது இங்கே பார்க்கலாம்.
2: அரசுங்க ரொம்ப எங்கள் மனசுக்கு திருப்திங்க, எந்த ஒரு மாட்டுக்கும் கேட்டு இல்லைங்க. அரசு ஒரு நல்ல முடிவோடு தான் செயல்பட்டுருக்குறாங்க, யாருக்கும் ஒரு தொல்லை இல்லைங்க, யாருக்கும் மாட்டுக்கு கேட்டு வாங்க கிடையாது. ஒரு நீட்டாக அரசு வந்து ஒரு நல்ல வழி நல்லா கொடுத்துருக்குதுங்க.
1: இப்போ சந்தைக்கு வர மாட்டுக்கெல்லாம் கேட்டு காசு கிடையாது?
2: பஸ்லாம் கேட்டு எடுத்துருந்தாங்க, ஒரு மாட்டுக்கு 50-100 ரூபான்னு வாங்கினாங்க, இப்போ கேட்டு கிடையாதுங்க.
1: அதுவே பரவாயில்லையே. இப்போ இந்த மாட்டுக்கெல்லாம் தண்ணி வசதி, இந்த சாணியெல்லாம் அள்ளி போடுறதுக்கு, தீவனத்துக்கு, இந்த மாதிரி ரொம்ப வெயில் அடிச்சு அந்த கொட்டாய் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க?
0: தீவனமெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம், தவிடு வைக்கப்பிள்ளெல்லாம் வரவையும் கொண்டு வந்துடுறாங்க. தண்ணிக்கு இங்கே வந்து சப்ளை

0: பேரலுக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. தீவனம் வந்து நாம் கொண்டு வந்துக்கணும். ஏன்னா அப்புறம் பில்லு, அது இந்த ஏழை விவசாயி இருக்கிறாங்களாங்க, இந்த வரப்பு பில்லு அறுத்துட்டு வந்து ஒரு கட்டு 150-200 அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பச்சை பில்லு, அந்த அருகும் பில்லுமாங்க, வரப்பு பில்லுமாங்க, அதை கொண்டு வந்தாலும் கொடுக்குறாங்க. தீவனத்துக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. மழை இல்லாமல் இருக்கணும். இந்த போன நேற்று லைட்டாக பேஞ்ச கடைக்கு தப்பிச்சுது. கொஞ்சம் அதிக மழை பேஞ்சதுன்னா வியாபாரிகளுக்கு சங்கடம், வந்து போகிறவங்களுக்கு சங்கடம், பின்ன ஆடு மாடுகளுக்கு எல்லாம் சிரமம் தான். ஏன்னா அது கடவுள் புண்ணியத்தில் அது ஒரு ஒத்துழைப்பு ஆண்டவன் கொடுத்தானா போதும்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க.
2: பூ போட்டாலுங்களா கண்டிப்பாக மழை வருங்க, அது பாரம்பரியமாக நடக்கிறது உண்மைதாங்க.
1: நான் வீடியோல கூட பார்த்தேன், நல்ல சூறக்காத கூட அடிச்சது.
2: இது நோம்பி போட்டு சாமி இப்படி வெளியே வந்தாவே கண்டிப்பா மழை வருங்க.
1: கண்டிப்பா மழை பெய்யும்.
2: மழை இல்லைங்க, ஆனா நேத்து மழைங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாம் சந்திச்சதுல. மேலும் மேலும் இந்த தொழிலை வளரணும். நீங்கெல்லாம் இந்த என்ன சொல்ற நாட்டு மாட்டு இனங்கள், மாட்டு இனங்கள் பொதுவாகவே நல்லா வளர்றதுக்கு நீங்கெல்லாம் அந்த வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள் சொல்ல முடியும், நீங்க விவசாயிகளும் கூட,
0: வியாபாரிகளும்
1: அவர் வியாபாரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்.
2: நம்ம அண்ணனுக்கு ஒரு 10 மாடு நம்ம தான் கொடுத்துருக்கோம் கடாரி. இது ஒரு சவரம் தான் வந்ததுங்க.
1: ஓ ஆமா, நீங்க
0: போன தடவை வந்து
2: இந்த குன்னாசாமி கோயிலுங்க வருஷம் ஒரு டைம் அதிகபட்சமாக எச்எப் மாடு, எல்லா ஒரு டைப் மாடும் நான் கொண்டாடுது வழக்கம் போல் நம்ம உண்டுங்க. வருஷம் ஒரு 150 மாடு, 110 மாட்டு கம்மி இல்லாத நான் வருவேங்க. ஆனால் வந்தவந்த ஆய வந்து எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சிற்ப மதத்தோடு தான் வீட்டுக்கு போவாங்க. எல்லா மாடும் விற்றுருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஒரு 10 மாடு தான் இருக்குது, 110 மாடு கொண்டாந்தாங்க, எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இன்னும் ஒரு 10 தான் இருக்குது, சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்கிருந்து வரீங்க?
2: நாங்க கேரளாங்க, பண்ணாமடைங்க. ஆமாங்க, நாங்கள் அங்கே எல்லாம் வந்து விவசாயம் வந்து தென்னை தான் அதிகமுங்க. அப்போ 2023லேங்க எனக்கு கேரகேசரி அவார்டுங்க, அதாவது தேங்காய் உற்பத்தியில் நல்ல முறையில் செய்தோம்னு சொல்லி கேரளா ஸ்டேட் அவார்டே வாங்கினுங்க.
1: இன்னைக்கு இங்கே இந்த மாட்டு சந்தையில் உங்களுக்கு என்ன வேலை?
2: அதானுங்க, நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்க, இந்த அதாவது வந்துங்க இந்த குருநாசி மலை தேருக்கு வந்துங்க நான் போன வருஷம் தான் வந்தேனுங்க. என்னுடைய தம்பி அண்ணன் அவங்கெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டுங்க மாட்டு மேலே. அவர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்பவுமே இந்த ரேஸ் வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, ரேக்லா வண்டி வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த மாட்டு லைன்ல போயிருவேன். எனக்கு வருமானம் என்ன வருது, மாடு வந்துங்க வாங்கி பால் கறந்து வித்தா அந்த லைனுக்கு
1: போயிருவேன். விவசாயியா
2: இருந்துடலாம் நீங்க. அப்படி பாக்குற போது எனக்கு இந்த இன்டர் கிராப் எல்லாம் பண்ணதுனால இப்ப 4 மாடு தான் வச்சிருக்கேனுங்க. அதுலயே இந்த மீன் அமிலமுங்க, பின்ன பஞ்சகாவியம், இந்த ஜீவாமிர்தம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விடுவனுங்க. அந்த தண்ணி கூடையை விடுறதுனால என்ற தோட்டத்துக்குள்ளே மண்புழுவு எக்கச்சக்கமாக இருக்குங்க, எந்த விதமான வளமும் இல்லைங்க. அதில் என்ன அதிசயம்னா 15 வருஷமாக கல் மரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக, அவுத்துடாமையே 15 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அவர் இடையில சொல்லுவார், கொஞ்சம் பொட்டாஷ் வச்சேன்னுங்க, பேக்டம் வச்சேன், வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கல் ஊர்லாம் சொல்லி வைக்கலான்னாச்சு. இல்லைங்க, நல்லா ஊறுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி இங்கே மாடு கன்று வாங்கினா கண்டிப்பாக பெருகுதுங்க.
1: சந்தோஷம்
2: ஐயா, எல்லாரும் இங்கே வர்றாங்க
1: கேட்கறதுக்கு சந்தோஷம். உங்கள் மாதிரி எல்லா விவசாய மக்களும் வந்து மாடுகண்ணு வாங்கிட்டு போய் பட்டி பெருகணும், எல்லா செல்வாக்கும் பெருகணும், நல்லா இருக்கணும்.
3: ஆணையா வச்சிருக்கிறாருங்க,
4: ஆணைக்கு வந்து கோயிலுக்கு இதுக்கு சப்ளை வருங்க. ஆணையில அதெல்லாம் 1 கோடிக்கு மேலே வருங்கண்ணா. எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்து நம்ம ராஜன் சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத டாக்டர், அதாவது குட்டநாடுன்னு சொல்லுவாங்க, ஒத்தப்பாளத்து பக்கம் அங்கேருந்து கொண்டு போய்வாங்க. பெரிய ஜவானான யானை, அதனால எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பட்டப்பேர் யானைக்குமார்னு.
1: யானைக்குமார்,
2: இந்த ஆணை வந்து இவர் தோட்டத்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க வண்ணாமடையில் பண்ணுற போதுங்க, அன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைங்க இவர் ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனில் இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா, இந்த ஆணையை கொண்டுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து அது பட்டமெல்லாம் ஜோடிச்சு பாத்தியத்தோடு கொண்டு வந்து ஒரு நேர்ச்சி பண்ணணும் அப்படின்னு இவர் விருப்பப்படுறாரு. அதே மாதிரிங்க இவர் அந்த ஆணையை மேலே ஏறி உட்காந்துட்டாருங்க. ஆணை மேலே உட்காந்துட்டு ஆணைக்குமாலேயே வர்றாருங்க. இவர் தான் ஓனர் மாதிரி வந்துங்க அந்த கோயிலை ஒரு சுற்றி சுற்றிங்க, எல்லா இதுவும் பண்ணிட்டு போன பிறகுங்க, அந்த செண்டவாத்தியமெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இவர் செலவு தானுங்க. எல்லாம் செஞ்ச பிறகுங்க இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாருங்க,
1: பெரிய ஜமீன் ஆகிட்டார்,
2: ரொம்ப ஜமீன் ஆகிட்டாருங்க. இன்னும் கிட்டத்தட்ட 100 மாடு வச்சிருக்காரு.
1: ரொம்ப சந்தோஷங்க கேட்கறதுக்கு, ரொம்ப சந்தோஷம்.
2: மாடு வச்சிருக்காருங்க.
3: அன்னைக்கு பார்த்து நாங்களே ஒரு பாம்பு நாங்கள் அமைக்கலானுங்க.
1: கேரளா வரீங்களா?
3: தோட்டத்துக்கு பக்கம்
4: வர்றேன். தீவனம் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. அதாவது பீர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, கோதுமை பொட்டுங்க, மரவள்ளிக்கிழங்கு மாவு திப்பி, பின்ன எத்தனால் எடுக்கிறாங்க மக்காச்சோளத்துலேருந்து. டிடிஜிஎஸ்ங்கிறது ட்ரை, டபிள்யூடிடி வெட்டில் வர்றது. இதெல்லாம் வந்து எனக்கு ஏவரேஜ் 1 நாளைக்கு 20 டன் சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு 30 வடமாநிலத்தவர் வேலை செய்கிறாங்க. நல்ல ரீதி அந்த லோக்கலில் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக வியாபாரம் பண்ணிக்கிறது. ஏவரேஜ் 1 நாளைக்கு 25 டன் எங்கிட்ட வியாபாரம் ஆகுது.
2: எல்லா செல்வம் பெருகிங்க. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரிங்க பெரிய பண்ணை வச்சிருக்காருங்க. நிறைய இன்னைக்கு ஒரு ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்குதுங்க.
1: பரவாயில்லைங்க. ஒரு இந்த யானை எங்க வாங்கினீங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் வந்து பிடிச்சிட்டு வந்து எங்க ஊர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு நானு ஆனகுமார்னு பேர்
4: வாங்கிருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக் வருதுவாங்க அந்த டிஎஃப்ஓ கிட்ட லெட்டர் வாங்கணும். இவங்க வந்து இப்போ திரிச்சூருங்க, அது குட்டநாடுங்கிறது. திரிச்சூர் டிஎஃப்ஓ வந்து இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்குள்ள ஏதாவது விசேஷம், அங்கே டிஎஃப்ஓக்கு ஒரு லெட்டர் கொடுத்து யானை வந்து ஹெல்த்தில் வந்து பக்கா ஃபிட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த மஸ்து டைமில் இது இல்லைன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா இங்கே கொடுத்து அப்ரூவல் வாங்கி கொண்டு வந்துக்கலாம். இவ்வளோதான் வேறு ஒரு இது இல்லை.
2: திருவிழான்னு சொன்னாலுங்களே யானை வேணுங்க.
4: யானை வேணும்.
2: கேரளாவுக்குள்ளே வந்துங்க புதுச்சேரி

0: அடி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ரெண்டு குரூப் இருக்குது.
1: இந்த பூரம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போகிறோம்.
0: பூரம் வந்து அது திருச்சூருங்க.
2: பூரங்கிறது ஒன்றுங்க.
0: ஆமாங்க.
2: புதுச்சேரி வெடின்னு ஒன்று வரையுது.
3: வேற
2: நெம்மார வெடிங்க அது. நெம்மார வெடி. நெம்மார வெடி.
0: புதுச்சேரிக்காரரும் ஒரு சைடு நிற்பாங்க, நெம்மாரக்காரரும் ஒரு பக்கம் இருப்பாங்க.
2: நீயா நானும் வச்சு
1: வெட்டி வான வேடிக்கையில் போட்டி
0: நடக்கும். வான வேடிக்கையில் போட்டி
2: நடக்குதுங்க. காதல போயிரு ஏமாந்து.
0: வான வேடிக்கையில் போட்டி நடக்குங்க. அதே மாதிரி அவங்க எத்தனை ஆணை கொண்டு வந்தாங்க, அவங்க ஒரு 25 ஆணை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஒரு 30 ஆணை கொண்டு வருவாங்க. இந்த ஆணை கொண்டு வர்றதோட என்னங்கன்னா, அந்த ஆணை வந்துங்க அந்த ஊரை எல்லாம் சுற்றிங்க, எல்லாம் இது பண்ணாலும் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம்.
2: கஜலட்சுமிங்கண்ணா. அப்புறம் வந்து யானை தலை தூக்குமாங்க. அவனை அங்கே ஆப்போசிட் இருக்கிற யானை எத்தனை இன்ச்சு தலை ஹைட் மேலே தூக்குது, அவனை விட நாமளை தூக்கணும். பெருசு சிரிச்சு இருக்குது எல்லாம். அங்கே ஒரு கலாச்சாரங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு கலாச்சாரம். அது அந்த இடத்துல ஒரு கலாச்சாரம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குதிரை கலாச்சாரம்.
0: குருவாயூர் கோயிலில் கேசவன் ஆணைன்னு ஒரு ஆணை இருந்ததுங்க. அந்த கேசவன் ஆணை என்ன பண்ணுவோங்கன்னா, நைட்டு வந்துங்க பட்டம் ஜோடிச்சு சாமி எடுத்து இப்படி வச்சுங்க கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வரும். வர்ற போதுங்க இப்படி தலையை உழவு மேலே தூக்கணுமே தூக்கி வருங்க. அதானுங்க கஜேந்திரன்லயே ரொம்ப ஹைட்டான ராஜ நடைங்க. அது வந்துங்க அந்த ஆணை கொப்பமண்ணு இருக்கும் அங்கே கட்டிப்பாங்க. நூற்றுக்கணக்கான ஆணை விடுங்க குருவாயூரில். அப்போ இந்த தீ இங்கே கோயில் ஒரு தடவை தீ பிடிக்குதுங்க, ஃபயர் ஆகிடுது. அங்கே விளக்கு வைப்பாங்கல்லங்க, அது எப்படியோ பிடிச்சி தீ பிடிச்சோன்னா அந்த ஆணை கத்த தொடங்கிடுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த கோயிலுக்கு. அதுக்கு என்ன ஆணை இந்த மாதிரி கத்துதுன்னு முன்ன வந்து பார்க்குற போதுமே கோயிலில் தீ பிடிச்சி அப்படி எரியறது தொடங்குது. அதனால என்னங்கன்னா அந்த ஆணையோட கொம்பை அந்த குருவாயூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி வச்சிருப்பாரு.
1: காலத்துக்கு அப்புறம்
0: ஆமாங்க
2: ஒரு சிலையை முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆமாம் சரிங்கண்ணா. இங்கே குதிரை
3: வச்சுருந்தாருங்க.
2: குதிரை இருந்ததுங்கன்னா அதாவது நிறைய இருக்குது. குதிரை வந்து சுழிவாத்து வாங்குறது எங்கள் ஒரு ஐதீகம். சிலர் பார்க்க மாட்டாங்க.
1: அதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த சந்தையிலேயே ஒரு பையன் சொன்னாரு, சுழியெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை,
2: நிறைய
1: 13 சுழி இருக்குன்னு சொன்னாங்க.
2: பார்க்கணும் 9 சுழி 11 பதிமூணு. குதிரை சுழி பற்றி சிலது நம்மளுக்கு தெரியாதுங்க. 9 சுழி இருக்கிறது நாங்கள் பார்த்துவாங்க. அப்புறம் நெத்தியில் 2 சுழி இருக்கிறது பாசிமாங்க. 4 கால் நெத்தியில் விலை இருந்தால் பஞ்ச கல்யாணி. இப்போ நிறைய கருடுன்னு இருக்குதுங்க, நுக்ரான் நிறைய இருக்குதுங்க. இதில் வெரைட்டி இதில் மார்வாரியும் காத்திவாடியும் தான் இங்கே அதிக ஃபேமஸ். 1.5 கோடிக்கெல்லாம் கேட்டு கொடுக்காத குதிரைகளும் இன்றைக்கி இருக்குது இந்த அதியூர் இதில். அந்த மாதிரி நிறைய ஸ்டட் ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் குதிரையை அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. நான் தெரிஞ்சது இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். எனக்கு
0: ஆமாம் விவசாயி. ஆமாங்க.
1: வாழ்த்துக்கள் ஐயா.
0: ரொம்ப நன்றிங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயமுத்தூர் விலாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் நேர ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 திரை இசையுடன் தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை மீட்டர் 300.3 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:30. திரைகாணம்

குடி போனது.

இதய கணிப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடி இதை கேட்டோம். 5:47 திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6 மணி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-லும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் பலம் தர்மசாஸ்தா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம் வழங்குகிறார் சௌமியா. தொடர்ந்து பக்தி பாடல்கள். 6:40 முல்லைவனம் திரைப்பட பாடல்கள். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். முன்னதாக இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR, பெங்களூருவின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகோடா உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. 8:00 மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள். 9:30 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், 10:00 அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்களின் பாட்டு, NC மாதவ் அவர்கள் வயலின், எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லதை கேட்க வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 6:30 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து. தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 7:25 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல். தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 7:30 நினைத்தாலே இணைக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மணிக்கு மனம் விரும்புதே திரைப்பட பாடல்களின் தொகுப்பு.

0: இம்மூன்று நிகழ்ச்சிகளிலும். அரங்கிசை காலை 9 மணிக்கு ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 மணிக்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். மீண்டும் 11:47 இருக்கும். முன்னதாக 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. பகல் 12:10 சங்கீத சாரல். பொன்னேஸ்வரமடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். கத்தரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெலிசை பாடல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு உரைச்சித்திரம், எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 பாடல் 1:45 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொகுப்பு நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டம், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். ஊர்புறத்திலே 2:30 கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி குழந்தைகள் வழங்கும் பல்சுமை நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை, எல்நீனோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுகலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 9:30 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், அகில பாரத இசை நிகழ்ச்சி 10 மணிக்கு டாக்டர் மண்டபாகா சாரதா அவர்களின் பாட்டு இடம்பெறும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Manoj Singh Rana. The death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547, with 1,545 people still missing as rescue teams search riverbanks and isolated settlements for survivors and bodies swept downstream. Authorities have evacuated more than 800 people from affected districts and issued fresh warnings after a 5.1 magnitude earthquake struck southwestern China, raising fears of further flooding. India has launched a major rescue and relief operation. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that 320 Indian nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy on Wednesday. He said around 100 people of Indian origin holding other nationalities also remain uncontactable. Addressing the media in New Delhi today, Mr. Jaiswal said that 63 Indian nationals working at Trishuli 1 hydro power project were rescued from the affected area. He said another 96 Indian nationals who were stranded on the Chinese side have safely crossed into Nepal by land and efforts are underway to evacuate them. Mr. Jaiswal informed the media that 21 Indian nationals from Tamil Nadu who had arrived in Kathmandu from the flood-affected area yesterday have reached New Delhi this afternoon. On the Chinese side, Mr. Jaiswal said that around 400 Indian nationals are safe and in contact with their families. He said the Indian embassy in Beijing is coordinating with local authorities, team leaders and travel agents to facilitate their evacuation. Prime Minister Narendra Modi will visit the Central Asian country Uzbekistan tomorrow. He will be on a two-day visit to Tashkent. During the visit, the Prime Minister will hold delegation-level talks with the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev, to further strengthen the strategic partnership between the two countries. The government has said that there is no shortage of sugar in the country and all necessary measures will be taken for adequate availability of sugar at reasonable prices. The Consumer Affairs Ministry said that ex-mill sugar prices have declined by around 20% in recent days, while retail sugar prices have also started coming down. The ministry said it has taken a series of proactive measures to ensure adequate availability of sugar and prevent artificial tightening of supplies in the domestic market. The government has been closely monitoring sugar prices, stocks and movement across the country. India's industrial output growth as measured by the Index of Industrial Production, IIP, expanded by 6.7% in July this year on an annual basis. The July data indicates that industrial activity continued to expand at a healthy pace, although the pace of growth moderated from the revised June level.

0: level. The sharp upward revision in June's IIP growth to 8.8% from 7.3% also indicates that the industrial momentum entering the July quarter was stronger than initially estimated. According to government data released today, manufacturing, which carries the heaviest weight in the index, grew by 7.3%, while electricity and gas supply posted an 8.7% expansion in July. The Pradhan Mantri Jan Dhan Yojana has completed 12 years today, marking a significant milestone in transforming country's financial inclusion landscape. In a social media post, Prime Minister Narendra Modi has said that the scheme has delivered an unprecedented scale and transformative outcomes with an unparalleled impact in the last 12 years. Mr. Modi said that the scheme is playing a significant role in advancing financial inclusion and empowering people across the country. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. Prime Minister Narendra Modi has expressed grief over the passing away of King Harald V of Norway. The Prime Minister recalled his meeting with King Harald V during his visit to Norway earlier this year. Raksha Bandhan, the festival of special bond between brothers and sisters, is being celebrated today across the country. The President, the Vice President and the Prime Minister celebrated the occasion with children and students of various schools and organisations in New Delhi today. India's Vilavan Senthilkumar will take on Hungary's Balázs Farkas in the final of the PSA Budapest Squash Open tonight. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 6:10.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம், வழங்குகிறார் சௌமியா.
3: தர்மம் எங்கே வாழ்கிறது என்று யாராவது கேட்டால், கர்நாடகத்தின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தர்மஸ்தலாவை சுட்டிக்காட்டலாம். இது வெறும் திருக்கோயில் அல்ல, பக்தி, தர்மம், தானம், மனிதநேயம், சமய நல்லிணக்கம் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் அற்புதமான புண்ணியத்தலம். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலம் தர்மத்தின் இருப்பிடம் என்ற பொருளை கொண்ட தர்மஸ்தலா என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் இன்று வரை தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்து வருகிறது. ஆம், தர்மஸ்தலா எங்கே உள்ளது? கர்நாடக மாநிலத்தில் உள்ள கட்டீல் என்னும் ஊரில் இருந்து பேல்தங்காடி, உஜ்ரே ஆகிய தலங்களின் வழியாக தர்மஸ்தலாவை அடையலாம். இக்கோவிலின் உள்ளே நுழையும் முன் நம்முள் ஒரு கேள்வி எழுகிறது. இது சிவன் கோவிலா, ஜைன தலமா, அல்லது வைணவ கோவிலா? இம்மூன்றும் இணைந்ததுதான் என்றால் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். வெளியில் இருந்தபடி திருக்கோவிலை பார்க்கிறோம். கோவிலின் கட்டிட அமைப்பு தென்னிந்திய திராவிட பாணியிலும் இல்லை, கிழக்கே உள்ள ஒரிசா கோவில்கள் போன்ற நாகரா பாணியிலும் இல்லை, கர்நாடக கடற்கரை பகுதி மற்றும் கேரள கோவிலின் அமைப்பின் பாணியில் உள்ளது என்பதை உணர முடிகிறது. இவ்வாலயத்தின் முகப்பு தோற்றம் ஒரு மடாலயம் போன்ற தோற்றத்தை தருகிறது. மழை அதிகமாக பெய்யும் பகுதி என்பதால் சாய்வான கூரை அமைப்பு கோவிலின் முக்கிய அம்சமாக உள்ளது. மரத்தால் உருவாக்கப்பட்ட கூரையின் மீது செம்புத்தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, கோவிலை பாதுகாக்கும் அறிவியல் தொழில்நுட்பமும் கூட உள்ளது. சரி, கோவிலின் உள்ளே நுழைவோமா? வெளிப்பிரகாரத்தில் சுப்பிரமணியரின் சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது. நகரத்தை சுற்றி கொண்டு உள் பிரகாரத்திற்கு செல்லும் வழியில் கிழக்கு வாயில் அமைந்துள்ளது. இதன் வழியாக சென்றால் உட்பிரகாரத்தை அடைந்திடலாம். உட்பிரகாரத்தின் தென்கிழக்கு கோடியில் தர்ம தேவதைகளின் பிரதிநிதியான ஸ்ரீ அன்னப்ப தேவர் சன்னதி மேற்கு நோக்கியபடி அமைந்துள்ளது. இச்சன்னதிக்கு நேரெதிரே அம்பாள் பிரம்மசக்தியின் சன்னதி அமைந்துள்ளது. உட்பிரகாரத்தினுள் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமியினுடைய கருவறை மண்டபம் உள்ளது. வாருங்கள், இறைவனை தரிசிப்போம். கருவறை மண்டபத்தில்

லிங்க உரு கொண்டு கிழக்கு நோக்கியவாறு எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி. அவருக்கே உரிய சிறப்பான அலங்காரத்தோடு சிவபெருமானை பார்க்கும்போது நமக்கு சிலிர்க்கிறது. அவருக்கு பின்புறம் பெரிய அளவிலான தங்கப்பிரபை பளபளப்புடன் அழகு சேர்க்கிறது. மேலே அடுக்கடுக்காக உள்ள தங்கக் குடையோடும் இருபுறமும் உள்ள உற்சவ மூர்த்திகளோடும் ஸ்ரீ மஞ்சுநாதரின் திவ்ய தரிசனம் நம்மை நெக்குருக வைக்கிறது. சிவபெருமானாகிய மஞ்சுநாத சுவாமி, இது சைவ திருக்கோயில் என்பது யாவரும் அறிந்ததே. ஆனால் மத்வ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த அர்ச்சகர்கள் தான் பூஜை செய்கிறார்கள். இதுவே இந்த தலத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். கோவிலின் நிர்வாக பொறுப்பு ஜைன மரபை சார்ந்த ஹெக்டே குடும்பத்தினரிடம் உள்ளது. சுவாமி சன்னதிக்கு வடக்கே தர்ம தேவதைகளின் சன்னதி அமைந்துள்ளது. காளராகு, காளர்காயி, குமாரசுவாமி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மையத்தில் கன்னியாகுமரியின் உற்சவ மூர்த்திக்கான சன்னதியும் அமைந்துள்ளது. தர்மஸ்தலாவின் வரலாற்றிலும் ஒரு அழகான ஆன்மீக கதை இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி குடுமா என்று அழைக்கப்பட்டது. அங்கு பீர்மண்ணா பெர்கடே என்ற ஜைன தலைவர் வாழ்ந்து வந்தார். அவர் விருந்தோம்பலிலும் தர்மத்திலும் தானத்திலும் சிறந்து விளங்கியவர். ஒருநாள் தர்ம தெய்வங்கள் மனித உருவில் அவரது இல்லத்திற்கு வந்ததாக புராணம் கூறுகிறது. பெர்கடே அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்புடன் அவர்களை வரவேற்கிறார். அவருடைய விருந்தோம்பலிலும் தர்ம உணர்விலும் மகிழ்ந்த அந்த தெய்வங்கள் அந்த இடத்தில் தர்மத்தை நிலைநாட்டுமாறு அவரிடம் கூறியதாக தெரிகிறது. பின்னர் அங்கு தர்ம தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக அங்கு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. அப்போது ஸ்ரீ அன்னப்ப சுவாமி மூலம் கதிரியில் இருந்து மஞ்சுநாதரின் திருவுருவம் கொண்டு வரப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. பின்னர் மஞ்சுநாதேஸ்வரர் கோவில் உருவானதாம். இவ்வாறு ஒரு ஜைன குடும்பத்தின் தர்ம உணர்வில் தொடங்கிய ஒரு புனித பயணம் சிவபெருமானின் திருத்தலமாகவும் அனைத்து சமயங்களையும் அரவணைக்கும் ஆன்மீக மையமாகவும் வளர்ந்தது. தர்மம் என்றால் என்ன? பலருக்கு தர்மம் என்றால் சடங்குகள், பூஜைகள், விரதங்கள் என்று தோன்றலாம். ஆனால் தர்மஸ்தலா சொல்லும் தர்மத்தின் பொருள் இன்னும் ஆழமானது. பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது தர்மம். நோயுற்றவனுக்கு மருத்துவ உதவி செய்வது தர்மம். கல்வி அறிவு இல்லாதவனுக்கு கல்வி வழங்குவது தர்மம். பயப்படுகிறவனுக்கு பாதுகாப்பு அளிப்பது தர்மம். தர்மஸ்தலாவின் பாரம்பரியத்தில் இவை நான்கு முக்கியமான தானங்களாக கருதப்படுகின்றன. அன்னதானம், ஔஷத தானம், வித்யாதானம், அபயதானம். அதனால்தான் தர்மஸ்தலாவில் கோவில் வழிபாடு மட்டும் முக்கியமல்ல, மனிதனுக்கு செய்யப்படும் சேவையும் இறை வழிபாட்டின் ஒரு அங்கமாகவே கருதப்படுகிறது. இந்த தர்ம தேவதைகளின் சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ளது சந்திரநாத சுவாமி பசதி தர்மஸ்தலாவின் ஜெயின மரபை எடுத்து காட்டுகிறது. தென்னிந்தியாவின் முக்கிய திகம்பர ஜெயின தலங்களில் ஒன்றாக கருதப்படும் பழமையான தலம் இது. கோவிலின் சுற்றுப்புறத்தில் உள்ள இடுக்குகளிலும் பிறைகளிலும் காணிக்கையாக நம்பிக்கையோடு காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் வைக்கின்றனர் பக்தர்கள். இது பன்னெடுங்காலமாக நடந்து வரும் ஒரு ஆச்சரியமான விஷயம். பக்தர்கள் வைக்கும் அந்த காசுகளை யாரும் தொடுவதே இல்லை. கோவிலில் உள்ள அனைத்தும் ஸ்ரீ மஞ்சுநாதருக்கே சொந்தம் என்பதில் உறுதியாக உள்ளனர். கோவிலை சேர்ந்தோர் இவை அனைத்தையும் சேகரித்து உண்டியலில் சேர்க்கின்றனர். இவ்விஷயங்கள் புதிதாக திருக்கோயிலுக்கு செல்லும் நம்மை ஆச்சரியப்படத்தான் வைக்கிறது. ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி ஆலயத்திற்கு எதிரில் ஓர் அழகான நந்தவனம் உள்ளது. நந்தவனத்தில் அருகில் உள்ள குளத்தின் நீரினை சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய எடுத்து செல்கின்றனர். இத்தலத்திற்கு வடக்கே நேத்ராவதி நதி சலசலத்து ஓடுகிறது. இத்தலத்தின் பெருமையே அன்னதான சத்திரங்கள் தான். கோயிலின் சார்பாக வருடக்கணக்கில் விடாது அன்னதானம் நடைபெற்று வருகிறது. பக்தர்களுக்கு சாதி, மதம், செல்வம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்படுவது இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. ஒரு வகையில் பார்த்தால் சமையலறையும் இங்கு ஒரு சன்னதிதான். ஏனென்றால் அங்கே சமைக்கப்படும் உணவு வயிற்றை மட்டும் நிரப்புவதில்லை, மனிதன் மனிதனுக்காக இருக்க வேண்டும் என்ற தர்ம சிந்தனையையும் ஊட்டுகிறது. இவ்விடம் பக்தர்கள் தங்கும் விடுதியில் வசூலிக்கப்பட்ட முன்பணமும்

கட்டணமும் விடுதியை காலி செய்யும் பொழுது முழுவதும் திருப்பித் தரப்படுகிறது. உணவு தங்குமிடம் இத்தலத்தில் அனைவருக்கும் இலவசம். நான் 10 வருடத்திற்கு ஒரு முறை இக்கோவிலுக்கு வருகிறேன். இக்கோவிலில் எந்த மாற்றமும் இல்லை. பக்தர்கள் கூட்டம்தான் நாளுக்கு நாள் மிக அதிகமாகிக் கொண்டே போகிறது. தர்மஸ்தலாவின் திருக்கோவிலை சிறப்பாக நிர்வாகம் செய்வோர் வீரேந்திர ஹெக்டே குடும்பத்தார். பாரம்பரியமாக மஞ்சுநாத சுவாமியின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே சமயம், சமூகம், கலாச்சாரம், நீதி ஆகியவற்றிற்கான பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தில் இருந்து கொண்டே பிறருக்கு பயனுள்ளதாக வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். இத்தலத்திற்கு வருவோர் தவறாமல் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் உள்ளது. 39 அடி உயரமுள்ள பகவான் பாகுபலியின் சிலை. ரத்னகிரி மலையில் கம்பீரமாக நிற்கும் இந்த ஒரே கல்லால் ஆன சிலை துறவு, சுயக்கட்டுப்பாடு, அகந்தையை வெல்வது ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. ஒரே புனித தலத்தில் சிவபெருமானும் ஜைன தீர்த்தங்கரும் அந்த ஊருக்கான தர்ம தெய்வங்களும் சிவனுக்கு பூஜை செய்வும் மத்வ வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் என்று சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த தர்மஸ்தலா திகழ்கிறது. தர்மம் செழித்திடும் இத்தலத்திற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லியாடி வீடு என்ற இல்லம் அமைந்துள்ளது. இத்தலம் அமைய காரணமாய் அமைந்தது இந்த இல்லம்தான் என்கின்றனர். ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி சன்னிதானிக்கே என்று ஏதாவது தீராத கஷ்டம் வரும்போது மக்கள் சுவாமியிடமே புகார் கொடுக்கிறார்கள். சுவாமியின் பிரதிநிதியாய் சன்னதிக்கு நேரெதிரே அமைந்துள்ள பீடம் ஒன்றில் அமர்ந்து வழக்கினை விசாரித்து சம்பந்தப்பட்ட இருவரையும் அழைத்து சமரசம் செய்து வைக்கிறார்கள். அப்படி இயலாத நிலையில் தர்ம நியாயப்படி தம் தீர்ப்பினையும் அவர் வழங்குவதாக கூறப்படுகிறது. தர்மஸ்தலாவின் எல்லைக்குள் வாழும் மக்கள் மனசாட்சிக்கு பயந்து தர்மத்தை கடைபிடித்தே வாழ்கின்றனர்.

0: நேத்ராவதி நதியின் ஓசையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையும் குளுமையும் கோயில் மணியின் நாதமும் ஸ்ரீ மஞ்சுநாதரின் சன்னதியில் இருந்து எழும் பக்தி உணர்வும் இவை அனைத்தும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். தர்மம் இருக்கும் இடத்தில்தான் தெய்வம் இருக்கும். அதனால் தர்மஸ்தலா ஒரு புண்ணியத்தலம் மட்டுமல்ல, இது வாழ்க்கைக்கான பாடம். தர்மம் செழித்தால் பூமி செழிக்கும் என்ற உயர்ந்த கருத்தை கற்றுத் தெளிகிறோம். ஓம் நமச்சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம், வழங்கினார் சௌமியா.

0: எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியதை கேட்டோம்.
1: ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: ஆகாஷவாணி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
4: நேர்ல பார்த்து பேசிட்டேன். நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட் எல்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தல் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேரும். சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. சோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரையும் நேரில் பார்த்து அவர் கூட எலாபரேட்டிவா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம்.
3: முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய

தொடங்கும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்து

0: வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்கவும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும், மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி, ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில்

0: நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பார்க்கர் தாய்லாந்தின் குணான் பதத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம் நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமுனை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:41.
7: முல்லை வனம் திரைப்பட பாடல்கள் கேட்பதற்கான நேரம் இது. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம்

0: எஸ் ஜானகி, டி எம் சவுந்தரராஜன் குழுவினரோடு பாடியதை கேட்டோம். கல்யாணம் மாம் கல்யாணம் படத்திலிருந்து. 6:45
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடி இதை கேட்டோம். 6:52
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: முல்லை வனத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து

குமார விஜயம் படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். முல்லைப்பணம் சிறப்பாக அமைந்திருந்தது பாடல்களோடு. மீண்டும் படப்பாடல்கள் இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதத்தில்.

0: ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் ஷியாமலா அவர்கள்.
1: சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு வன்னியரசு, திரு வே சம்பத்குமார், திரு ஷாஜகான் ஆகியோர் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், விலைவாசி உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானமும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதம் மற்றும் அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த மே மாதத்தை விட இப்போது அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதாக கூறி, இதை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் வழங்கியது போல நியாய விலை கடைகளின் மூலம் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு ஆலோசனைக் குழு ஒன்றை அமைத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் விலைவாசி உயர்வு தொடர்பான தகவலை தெரிவித்ததுடன், தமது ஆட்சிக் காலத்தில் விலையை கட்டுப்படுத்தியதாகவும், இப்போது கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் போர்ச்சூழல் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக கூறினார். விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தனியாக கட்டுப்பாட்டு குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும், இந்த குழுவின் ஆலோசனையை அடுத்து இன்னும் 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள் மற்றும் பசுமை கடைகள் மூலமாக மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தமது பதிலுரையை தொடங்கிய நேரத்தில் எம்ஜிஆர் திரைப்பட பாடலான தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்று பாடல் வரிகளில் வரும் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு என்ற வரிகளையும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலம் ஒன்றையே பெரிதெனக் கொள்வார் என்ற வரிகளையும் பாடி சில கருத்துக்களை தெரிவித்த போது திமுகவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு சம்பத்குமார், 15 மாவட்டங்களில் உள்ள 150 பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளில் ஆய்வுகள் நடத்தி அங்கு தேவையான உணவு, குடிநீர், தங்கும் வசதி உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், இதற்கென மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக 33 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய மாநில நிதியாக 202 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாதமும் விடுதிகளில் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் மாதத்தில் கண்டறிந்த குறைகளை அடுத்த மாதத்திலேயே தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை

நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேரவையில் இன்று காரசார்மான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ஏ வ வேலு, திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த இடஒதுக்கீட்டிற்கு உரிமை கொண்டாடிய நிலையில் விவாதம் நீண்டு கொண்டே போனதை அறிந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹானை பதிலுரை வழங்குமாறு அழைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆற்றிய பங்களிப்பை விரிவாக எடுத்துரைத்த அமைச்சர் திரு ஷாஜஹான், மறைந்த இஸ்லாமிய தலைவர் காயிதே மில்லத் வழியில் மிக கண்ணியமாகவே தாம் உரையாற்ற விரும்புவதாக குறிப்பிட்டார். 1967 அண்ணா தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும், 1977 எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோடு இணைந்து பங்காற்றியதை நினைவு கூர்ந்த திரு ஷாஜஹான், 1977 தேர்தலில் அதிகபட்சமாக 10 இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிறுபான்மையின மக்களுக்கென 5 10 கோடி ரூபாய் செலவில் சமுதாய கூடம் அமைக்கப்படும் என்றும், அவர்களில் 10,000 பேரை தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் எனவும், இதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். 10 சிறுபான்மையினர் நலத்துறைக்கென புதிய அலுவலகம் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஷாஜஹான் வெளியிட்டார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு யார் அதிக சலுகை செய்தது என்பது குறித்த விவாதமும் காரசாரமாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களால் இயன்ற அளவு சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பதாக கூறியதுடன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு நடைபெற்றபோது இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல அரசு நிதியுதவி வழங்குவது போல கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் செல்ல நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததை நினைவூட்டினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பதிலளித்து பேசுகையில், தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு துணை நின்றவர்களின் பட்டியலை கூறி நன்றி தெரிவித்ததுடன், மறைந்த பல்வேறு தலைவர்களின் பெயர்களை கூறி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தினார். சமூக நீதி, சமத்துவம், தமிழ் தேசியம் உள்ளிட்டவற்றை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கிய விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பெறும் சுமார் 360 மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கு நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இன்று பேரவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு மார்க்கண்டேயன், திரு அப்துல் வஹாப், குட்டி என்ற சுதாகர், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு பழனிசாமி, தாவேக உறுப்பினர்கள் திரு மு வி கருப்பையா, திரு கே ராம்குமார், திரு எம் கோபிசன், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 9 பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் பதிலளித்து பேசுகையில், சுயநிதி திட்டத்தின் கீழ் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் 917 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாவட்டம் புரசைவாக்கம், எர்ணாவூர், நந்தனம், கடலூர் மாவட்டம் குண்டுசாலை, மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர், திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை, கன்னியாகுமரி மாவட்டம் வல்லன் குமாரவிளை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், வாரிய வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 குடியிருப்புகள் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் கூறினார். தவணை முறை திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்க அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இந்த திட்டம் ஓராண்டுக்கு மட்டும் சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். நகர் ஊரமைப்பு ஆணையரகம் சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், நில உபயோக மாற்ற விண்ணப்பங்களுக்கான முழுமையான இணைய வழி செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். சுய சான்றிதழ் மூலம் வழங்கப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கான பரப்பளவு 5,000 சதுர அடியாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். சிட்கோ, சிப்காட், எல்காட் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழிற்சாலை மனைப்பிரிவுகளில் அமையும் கட்டிடங்களுக்கு 3 சான்றிதழ் மூலம் கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும், குடியிருப்பு கட்டிட அனுமதிக்கான கூடுதல் அதிகாரம் உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில்
மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமைகள், பரிவர்த்தனைக்கான மின்னணு இணைய வழித்தளம், ஒரு

0: கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும், சாத்தங்காடு இரும்பு சந்தைக்கான வளாகம், கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ஆகியவற்றில் உள்ள சாலைகள் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்து மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கோயம்பேடு வளாகத்தில் 22,000 சதுர அடி பரப்பளவில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள 20 திட்ட பகுதிகளில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 12,648 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் சாலையோரங்களில் ஆட்சேபகரமான இதர பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை எளிய குடும்பங்களுக்காக 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் 111 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை அமைச்சர் திரு ராஜ்குமார் வெளியிட்டு அவையை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். சில நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பேரவைத் தலைவரின் சாத்வீகமான நடவடிக்கையால் பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் அமைதியோடு முடிவிற்றது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் ஷியாமலா அவர்கள். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வாசிப்பவர் எம் ஹரிஹரன்.
2: கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வால்பாறை தலைமை அஞ்சலக அதிகாரி மணிவண்ணன் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய தாய்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் இல்லங்களில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாடி சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறை தலைமை அஞ்சலகத்தின் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நகர்பகுதி வழியாக காந்தி சிலை பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று அஞ்சலகத்தில் நிறைவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் குறித்து 2 நாட்கள் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு பாலநாகேந்திரன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி டாக்டர் எஸ் ரினோஜான் மற்றும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் எம் சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் இதில் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்பு மற்றும் அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பில் ஆழியார் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து புலியின் படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வனத்தை காப்போம், புலிகளை காப்போம் என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தை பொள்ளாச்சி வனச்சரகர் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆழியார் அணை பூங்கா, மின்வாரிய குடியிருப்பு, ஆழியார் அறிவு திருக்கோவில் வழியாக சென்று வனத்துறை சோதனை சாவடியில் உறுதிமொழி எடுத்து ஊர்வலம் நிறைவு பெற்றது. கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா தீபம் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார், நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம், இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் எனவும், நிதி மேலாண்மை மட்டுமின்றி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிறந்த வகையில் தீர்வு காண்பவர்களாக உருவாக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நாட்டின் ஜனநாயகத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், அவர்களுக்கான கல்வி அறிவுக்கு பல்கலைக்கழகங்கள் அடித்தளம் இடுவதாகவும், அதே நேரத்தில் மாணவர்களின் மனநலனையும் பாதுகாத்து சிறந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் செயல்படும் நெசவாளர் சேவை மையம் மற்றும் சிறுமுகை கைத்தறி உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் கைத்தறி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவி இயக்குநர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் முக்கியத்துவம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கைத்தறி நெசவில் நீண்டகாலமாக ஈடுபட்டு வரும் நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விருது பெற்ற 4 கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. மேலும் ஜவுளித்துறையில் உயர்கல்வி பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை

0: திட்டத்தின் கீழ் ஒப்புதல் ஆணைகளும் வழங்கப்பட்டன. சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அமைப்பு சார்பில் கோவை ரத்னம் கிராண்ட் அரங்கில் சுதேசி மேலா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், கோவை சுதேசி மேலா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஆகிய இரு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வாசித்தவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சிலோடுகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலைக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில்

மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயு துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1,500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.
மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9

21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கே வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்களினை கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதனை தவிர்க்கவும். காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூகல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கல் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டெசம் 500 கிலோ அல்லது மான்கோசெஃப் 1000 கிலோ என்றளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமணில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் நனைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள்

கல் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்று நீரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், ஃபெரோஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகாடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. வணக்கம் நேயர்களே. அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் அவங்க நிறுவனம் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்களையும் அவகாடோ ஃப்ரூட்டோட நன்மைகளையும் அவகாடோ ஃப்ரூட் நம்ம சாகுபடி பண்றதுனால ஏற்படுற பொருளாதார வளர்ச்சியையும் குறித்து உரை வழங்கிய போது,
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்வில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள், அங்கே என்னென்ன தொழில்நுட்பங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத பற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுகிறதுக்கு. இது என்னுடைய 5வது கூட்டம். தாராபுரத்தில், சேலத்தில், நாகர்கோயில், ஹொசூர் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே, நானும் திருச்சியை சேர்ந்தவன், அதனால் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த நிகழ்ச்சி இப்போ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கூக்குறதுக்கு முதற்கன் என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பேசுனது வந்து அங்ககத்தன்மை பற்றி தான் ஆரம்பித்தாங்க. அங்ககத்தன்மை வேணும், அங்ககத்தன்மை வேணுங்கிறத மூணு பேர் பதிவிட்டுட்டு போயிருக்காங்க. இந்த அங்ககத்தன்மையினால் ஐநா விருது கொடுத்துச்சின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய தலைப்பு என்னென்னா, அங்ககத்தன்மை கொடுக்கறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது அங்ககத்தன்மைக்கு. தமிழது அங்ககத்தன்மை, தமிழ் நல்ல ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அங்கம் அப்படின்னா உடலில் ஒரு உறுப்பு. ஸோ மண்ணில் அங்ககத்தன்மை குறைஞ்சிருந்தாலும் அது பலமில்லாத மண், அதுதான் அறிகுறி. அதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பித்து 50-60 வருஷம் ஆயிடுச்சு. 300க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள். அந்த தொழில்நுட்பங்களில் இன்றைக்கி பழங்கள் ரிலேட்டடாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குங்கிறத மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ போன தடவை இந்த ப்ரோக்ராம் நடந்தது நான் ஹொசூரில், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்

வந்திருந்தாங்க, நம்ம சத்குரு வந்திருந்தாங்க. இந்தோட பாதிப்பு என்னன்னு தெரியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையிலும் ஒரு நிகழ்வு ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் கேத் பச்சாவோ அபியான். அதாவது மண்ணை வந்து பாதுகாக்கணும், பூமி வளங்களை வந்து சேவ் த ஃபார்ம்லேண்ட் கம்பைன் அப்படின்னு ஒரு கம்பைன். எல்லா சயின்டிஸ்ட்டும் டெய்லி ஒரு 5 வில்லேஜுக்காவது போய் ஒரு 150 ஃபார்மர்ஸ்க்காவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, மண்ணோட வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மண் வளத்துக்கு

எல்லா சயின்டிஸ்டும் டெய்லி ஒரு 5 வில்லேஜுக்காவது போய் ஒரு 150 ஃபார்மர்ஸ்க்காவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, மண்ணோட வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மண் வளத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்குங்கிறத போய் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை நான் அதையும் சேர்த்து பயன்படுத்துகிறதுக்கு விருப்பப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் எங்களுடைய முதல் தொழில்நுட்பம், மண்ணோட அங்ககத்தன்மை. இயற்கையிலேயே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம சித்த விவசாயிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, சித்த ஃபார்மாலிசியெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நாங்கள் எதுக்கு இந்த தொழில்நுட்பம் சொல்ல, ஏன்னா இந்த மேஜிக் பீன் அப்படிங்கிறது வந்து வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நேம் வந்து முக்குணா, தமிழில் இதுக்கு பேர் பூனைக்காளி. இதுதான் தொழில்நுட்பம். இப்போ நம்ம சார் சொன்னார் இல்லைங்களா, அவங்க சொன்னது எல்லாமே இப்போ இதுதான் மெயின் கான்செப்ட். மண்ணோட நேரடியான சூரிய ஒளி உள்ளார வரக்கூடாது, அதை தடுக்கணும். இதுதான் இது பண்ணுறோட முதல் வேலை. இப்போ பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, இது ஸ்ப்ரெட் ஆகிடும். இது போட்டிட்டிங்கன்னா இதுதான் தொழில்நுட்பம். இதுக்கு பேர் அர்கா சூப்ரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதை மேஜிக் ஃபேன் ஃபார் சா, இது வந்து ஒரு மெடிசனல் பிளான்ட். மெடிசனல் பிளான்ட்னா எல்டோப்பா அப்படிங்கிற ஒரு மருந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க பார்க்கின்சன் டிசீஸ்க்கு. ஸோ இது ஒரு மருத்துவ செடி. மருத்துவ செடியை தான் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு இந்த கேத் பச்சாவ் அபியானுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம், எல்லாரும் நிறைய பேர்த்துக்கு இயற்கையில் இந்த அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி வளைச்சி தான் பேச முடியுமா, டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் வர முடியாது. ஸோ இது வந்து ஒரு கிலோ போடுறது வந்து ஒரு டன் தொழுவுற போடுறதுக்கு ஈக்குவல். ஒரு கிலோ விதை வந்து 150 ரூபா தான். இதோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது அந்த செடியோட பேர், சயின்டிஃபிக் நேம். முதல்ல இதோட வேலையே ஸ்ப்ரெட் ஆயிரும், மண்ணை ஃபுல்லு கவர் பண்ணுது. ஒரு மல்ச், மல்ச் பண்ணுறதுனால இதை மீறி வேற ஒரு களைகள் வளர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தென்னை மரத்தில் போட்டுறது தான், பொள்ளாச்சி ஏரியாவில் போட்டது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அவங்க சொன்ன மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் 70% நைட்ரஜன் இருக்குது. நம்ம வேன் தேவையில்லாத கெமிக்கல் வாங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தாவரங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணோன்னாவே அந்த தலைச்சத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும், முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற அந்த ரூட்டு, வேரில் இருக்கிற சுரக்கிற திரவம் பார்த்தது, நூற்புழுன்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த நூற்புழுவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, எல்லா மருந்தும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இயற்கையாகவே அந்த நூற்புழுவை கட்டுப்படுத்தணும்னா, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த மாதிரி நூற்புழுவை கட்டுப்படுத்திடலாம். மூணாவது சொன்னது தான் ஆர்கானிக் மேட்டர், அதுதான் அங்ககத்தன்மை. ஆர்கானிக் கார்பனுக்கு தமிழில் பேர் அங்ககத்தன்மை. இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுடைய மண் பரிசோதனை, ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மண் பரிசோதனை பண்ணி அதை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட். அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அங்ககத்தன்மை எவ்வளோ பர்சன்டேஜ், அங்கக பர்சன்டேஜ். அவர் சொன்னாங்களே ஐநா வந்து 1.5% அவர் அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்காக தான் அதுக்கு விருது கொடுத்தாங்க. அப்போ அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாயில்ல கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1% நம்ம கொண்டு வரோம். அங்ககத்தன்மை மண் மட்டும் முக்கியம் இல்லை, அங்ககத்தன்மை மனுஷங்களுக்கும் முக்கியம், மரத்துங்களுக்கும் முக்கியம், எல்லாத்துக்குமே அதுதான் பேசிக். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் உயிர் வாழ தேவையானது ஆக்சிஜன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உடம்புங்கிற கார்பன் அங்ககம் இருந்தால் தான் அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி வெளியே விடும். அதே மாதிரி தான் மண்ணிலையும் அந்த அங்ககத்தன்மை இருக்கும்போது தான் நீங்கள் கொடுக்குற மற்ற சத்துக்கள் அதை எடுத்து கிரகிச்சு செருக்கி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு தொழில்நுட்பம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதத்தில் அந்த பயிர் வந்து விளைஞ்சி அந்த மண்ணுக்கு உரமாகி திரும்ப வந்து அந்த விதையும் நமக்கு கிடச்சிரும். விதையை வந்து நம்ம பொறுக்கி கொடுத்துக்கலாம். நானும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சொல்லியிருக்கேன், இந்த விதையை நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கே திருப்பி கொடுங்க, நாங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்ட்டு. யாரும் எந்த ஒரு விவசாயம் இதுவரைக்கும் எங்களுக்கு திருப்பி கொடுத்ததே இல்லை. ஏன்னா திரும்ப அதை விட அதிகமான ரேட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால, சித்த வைத்தியத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணுறதுனால வெளியே தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட அந்த சீடு வில்லேஜ் கான்செப்ட்னு வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள்கிட்ட விதையை வாங்கி பயிர் பண்ணிவிட்டு உங்கள் மண் வளத்தை பதுக்கிட்டு அந்த விதையை நீங்கள் கொடுங்க, இல்லை பக்கத்து விவசாயிகள் கொடுங்க. இது 1வது தொழில்நுட்பம். அடுத்த தொழில்நுட்பம் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு. இப்போ மண்ணில் இப்போ எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற 5000 பேர்த்துக்கிட்டையுமே மொபைல் இருக்கும். இந்த 5000 பேர்த்தோட மொபைலு இன்றைக்கி நெட்ஒர்க் 1 மாதம் இல்லை, இல்லை 1 நாள் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மொபைல் யாரும் வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் இருக்கணும்னா நெட்ஒர்க் இருக்கணும். இதே கான்செப்ட் தான் மண்ணிலையும். மண்ணில் அந்த அங்ககங்கிறது ஒரு மொபைல் மாதிரி. இந்த நுண்ணுயிர்கள் அர்கா மைக்ரோபியல் கன்சார்சியாங்கிறது, அர்காங்கிறது எங்களுடைய பிராண்ட், மைக்ரோபியல் கன்சார்சியாங்கிறது மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்களின் கலவை. 3 நுண்ணுயிர்களை அதை வந்து கலவையாக சேர்த்து ஒரு தொழில்நுட்பத்தை வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் தான் நெட்ஒர்க். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இயற்கை வேளாண்மையில் க்ளீன் கல்டிவேஷன் வேணாம், க்ரீன் கல்டிவேஷன். க்ரீனாக இருந்துச்சுன்னா தான் நுண்ணுயிர்கள் உயிரோடு இருக்கும், நுண்ணுயிர்கள் நிறைய இருந்துச்சுன்னா தான் மண்ணில் நெட்ஒர்க் இருக்கும். மண்ணில் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சத்தை அதுவே கிரகிச்சுக்கும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த தொழில்நுட்பம் தான் அர்கா மைக்ரோ.

கன்சார்சியா. இந்த தொழில்நுட்பத்தில் இதுலேயும் அஞ்சு பயன்கள் இருக்கு. இதில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் போட்டிருக்கோம். ரெண்டாவது பாஸ்பரஸ் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், ஸ்பொட்டாஸ் சாலிபுலைசிங் பாக்டீரியா. ஸோ இந்த மூணு முன்னூற்று சத்துக்களுக்கு தேவையான பாக்டீரியா இயற்கையாகவே இருக்குது, அதை வந்து தொழில்நுட்பமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜியாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரெண்டாவது டெக்னாலஜி. ஸோ இதுதான் இந்த மண் வளத்துக்காக ஐஐஎச்ஆர்லேருந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ரிலீஸ் பண்ண ரெண்டு தொழில்நுட்பங்கள், மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ மண்ணோட வளத்தை பாதுகாத்தாச்சு, நெக்ஸ்ட்டு பிளான்ட். இப்போ பிளான்ட்டுன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பழங்கள் சாகுபடி பண்ணுறீங்களா, காய்கறிகள் சாகுபடி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கொஸ்டினுக்கே நம்ம போகல. அதுக்கு வந்து திரும்பவும் ஐஏஹெச்ஆர்லேருந்து சில தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து எதுவுமே கெமிக்கல் கிடையாது, இது வந்து காப்புரிமை பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு, பேட்டன்டட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு உப்பு தான், இந்த உப்பு இதில் வந்து திரிசக்தி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் நம்ம முக்கியமாக எல்லா விவசாயிகள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டால் மூணு ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க, பூச்சினால் வர்றது, நோயினால் வளர்றது, பற்றாக்குறை. இந்த மூணு ப்ராப்ளம் தான், இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் வர என்ன சொல்யூஷன், என்ன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சிம்பிளாக தான், இயற்கை முறை பேசிக்காகவே கெமிக்கல் இல்லாதவே அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம், பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி. அதுவும் பெங்களூரில் எங்கள் மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்செக்ட் ரிசோர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையில் எந்த ஒரு பூச்சிக்கும் எப்போ ஒரு பூச்சியெல்லாம் இருக்கோ அந்த பூச்சிக்கு நேச்சுரலாகவே அதை கொள்றதுக்கு இன்னொரு இயற்கை ஃபங்கஸோ பாக்டீரியா அதை மாதிரி இருக்குது. நம்ம வந்து பூச்சி தேவையில்லைன்னா அந்த மாதிரி நிறுவனங்களையோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் தான் அனுப்பணும்போதுலையே, நீங்கள் அதுக்கு பதிலாக போய் பூச்சி மருந்து கடையை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பூச்சி கொல்லி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க அதுதான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற சயின்டிஸ்டாக ஒரு சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா இயற்கையாக அதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது அதுக்கு தேவையான ஃபங்கஸ் பாக்டீரியா வைரஸ் மூணு வராததுக்கு உப்பு தான். நம்ம ஊர்லேயே ஃபங்கஸ் வராத இருக்கிறதா தான் ஊரு ஆயில உப்பு போட்டு வைக்கிறோம், சேம் அதே கான்செப்ட். அதே மாதிரி கொரோனாவுக்கு வராத இருக்கிறது கூட நம்ம சானிடைசர் சால்ட்டு தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி செடியிலையும் ஃபங்கஸ் பாக்டீரியா வராத இருக்கிறதுக்காக சானிடைசர் சால்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சால்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கிராம் பர் லிட்டர். அதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாவே பூஞ்சானம் பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நோய்களும் வராத காடுபடுத்தலாம். பூச்சி வராத இருக்கிறதுக்கு அந்த நெய்ம் சோப் பொங்கமே சோப்புங்கிற ரெண்டு தொழில்நுட்பம். அப்புறம் நிறைய நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுங்கன்னா, நுண்ணூட்டு சத்துக்கள் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம சொன்ன அந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் தான் நிறைய மனுஷர் கொடுக்குறோம். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் கிளைமேட்னால் வர்றது. இப்போ அவர் சொன்னார் போனீங்கன்னா எல் நயனோ, திடீர்னு காலநிலை மாற்றம், அந்த மாதிரி காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் நம்ம மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இயற்கை பேசிக்காக அதோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறது. அதனால தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பயோஸ்டிமுலண்ட், அதாவது இயற்கை தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறுகளே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை வந்து நம்ம செடியே வந்து மேனேஜ் பண்ணும், அதுக்கு வந்து சத்து கொடுக்க போதால் அதோ அதோட கெப்பாசிட்டி டாலரேட் பண்ணுறதுக்கான, ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்கள். இதுதான் எங்களுடைய தொழில்நுட்பங்கள், மண் வளத்துக்கும் செடியை வந்து எப்படி ஒரு நோய் இல்லாத பூச்சி தாக்காத எந்த ஒரு வளர்ச்சி டிஃபிஷியன்சி இல்லாத வளர்க்குறதுக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அப்புறம் இன்னைக்கு இம்பார்ட்டன் டாபிக் என்ன டாபிக்னா, காடுகளில் என்ன புதுசாக ஒரு மரங்கள் நடலாம், என்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில், கார்சினியா அப்படிங்கிற ஒரு டாபிக் புதுசாக இந்த தடவை கொண்டு வரோம். முன்னாடி ஒரு 5 ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அவகாடோங்கிறது ஒன்று கொண்டு வந்தோம், அது ரொம்ப பாப்புலராக இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த கார்சினியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸில் எங்கே பெப்பர் விளையுது, இங்கே கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியும், கோடம்புளி அப்படிம்பாங்க. நம்ம புளி யூஸ் பண்ணுறோம், கேரளாவில் பார்த்திங்கன்னா கோடம்புளின்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கிராப்பை நம்பி தான் ஃப்ரெஞ்ச் இந்தியாவுக்கு வந்து

எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண ஒரே ஒரு பிஸ்னஸ் இந்த செடி தான். இந்த சயின்டிஃபிக் நேம் கார்சினியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. கார்சினியாங்கிறது ஃப்ரெஞ்சு போட்டானிஸ்ட், அவரோட பேர் லாரன் கார்சின். அவர் எக்ஸ்ப்ளோரேஷனாக இங்கே வந்து இந்த கிட காப்பங்க கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கார்சினியா இண்டிகா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்து, அதில் வந்து மருத்துவ குணம் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. கார்சினியா இண்டிகா இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருந்தாலும் இந்த ஸ்பீசிஸ் தான் ரொம்ப பாப்புலரான பீஸு. இதை பார்த்தீங்கன்னாவே ப்ள இந்த செடியை கட் பண்ணதுலேருந்து அந்த தோலை கட் பண்ணும் போதே பிளட் ரெட்டில் உங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி வரும். இது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணியாச்சுன்னா இதில் இருக்கிற கெமிக்கல் சிட்ரிக் ஆசிட், அதாவது ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் சொல்கிறது. இந்த ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் வந்து என்னத்தை விடனா, அது என்ன மெடிசன்னா கொழுப்பை கரைக்கிற ஒரு சக்தி இருக்குது. கொழுப்பை கரைக்கிறதுனால இதை தான் ஆன்டி ஒபிசிட்டி இல்லை பயோ ஸ்லிம் அப்படிங்கிற பிராண்டில். இது நம்ம ஊர் கிராப்பு, நம்ம ஊரில் யாரும் விளையக்கிறதில்ல, அதுவாக வரையும் ஃபாரஸ்ட் காஸ்டில். இதை வந்து பவுட்ரு பண்ணி திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் 1 கிராம் 50 ரூபாய்க்கு திரும்ப விற்கிறாங்க பயோஸ்டிமுலன்ட் வெயிட் லாஸ்க்காக. இவ்வளோ வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அந்த செடிக்குள்ளார இருக்குது. நம்ம யாருக்கிட்டையும் இந்த ஒரு மரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பட் இது வந்து கேரளாவில் ஒரு காமன். தென்னை மரத்தில் டிராபிக்கல் கண்டிஷனில் இது நல்லாவே வரும். இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதே கூட நீங்கள் அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இல்லை எனி ஃப்ரூட் கிராப்ஸ் நடுவில் பண்ணலாம். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேரளாவில், கர்நாடகா, ஆராய்ச்சி நிலையத்தில். ஸோ மெனி மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. இதையும் இண்டிவிஜுவல் ஆர்ச்சார்ட் மாதிரி கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இலையை விட ஃப்ரூட்ஸே அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நேச்சுரலாகவே வளர்றது, மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. எல்லா பொருட்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. தோலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பல்பையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விதையை எடுத்து அதுலேருந்தும் பட்டர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த அதுதான் சாக்லேட். ஏன்னா எதெல்லாம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நமக்கு தெரியும். ஃப்ரெஞ்சு என்னென்ன யூஸ் பண்ணாங்கிறது தெரியாது. பிரிட்டிஷ் கோகோ அதை பீன்ஸை எடுத்து வந்து சாக்லேட் பண்ணாங்க. பட் ஃப்ரெஞ்சு பீப்புள் இந்த கோக்கத்தில் இருக்கிற பட்டரை யூஸ் பண்ணி இன்றைக்கும் மேங்களூர் சைடில் இருக்கிற சாக்லேட் இண்டஸ்ட்ரியெலாம் இந்த விதையில் இருக்கிற பட்டரை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நான் வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த கோடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேட்டையும் சாப்பிடும். இதுதான் அந்த விதையில் இருக்கிற ஃபேட். ஸோ சிம்பிளாக வளர்கிற செடி, அதில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே மெடிசனல் வேல்யூ இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பேத்துக்கு நிறைய பேர் கோக்கமே பார்த்துருக்க மாட்டிங்க. கோடம்புளியே கேரளாவுக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. எனிவே வி கேன் ட்ரை. இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்ல வர்றோன்னா, நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 வருஷமாக நாங்கள் ஐஐஹெச்ஆரோட சப்ஸ்டேஷனை செட்டலியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்தியாவில் வந்து இந்தியா மாதிரி இல்லை வளரும் நாடுகளில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை. ஆனால் வளர்ந்த நாடுகளில் இருக்கிற ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒபிசிட்டி. ஸோ இப்போதைக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பட்டைட் ரெவல்யூஷன். என்ன சாப்பிட்றோன்னு தெரியாதவே நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்னு தெரியாதவே சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு அப்பட்டைட் ரெவல்யூஷன் வேணும்னா நம்ம ஃப்ரூட்டவே, நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஃப்ரூட்டவே மருந்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இந்த கார்சினியா தான். ஸோ இந்த மாதிரி மருந்தையே கொடுக்குற ஒரு பழங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது இது மருந்தாகவும் செயல்படும். இதுதான் வருங்காலத்துக்கு தேவை. இப்போ எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளமே டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ராப்ளம் தான். இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு, 1 பில்லியன் பீப்புள் இன் த வேர்ல்ட் க்ரானிக்கலி ஹங்கரி. இப்போ எப்படி பற்றாக்குறையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒபிசிட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து இந்த கிராப் தான். நெக்ஸ்ட் இப்போ தான் எனக்கு கொடுத்த டாபிக் அவகாடோ பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு கிராப்பு. அதுக்கு முன்னாடி ஐஐஹெச்ஆரில் என்னென்ன பழங்கள் நாங்கள் என்னென்ன ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக நான் சொல்லிடுறேன். மேங்கோவில் பார்த்தீங்கன்னா அறுக்காவது, இது வந்து லேட் சீசன் வெரைட்டி. எல்லா சீசனும் முடிஞ்சதுக்கப்புறம் இது கடைசியாக வரும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ஃபோன்சாவோட பிளட்டு அதில் இருக்குது. ஸோ அதனால் ஏற்றுமதிக்கும் உகந்த ரகமாக இருக்குது இந்த வெரைட்டி. அப்புறம் கொய்யாவில் வந்து ஒயிட் கலர் பல்ப் இருக்கிற ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிவப்பு கலர் இருக்கிற பழங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது வரையிலுமே எங்கள்கிட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. இது கொய்யாலாம் உங்களுக்கு தெரியும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராப் எடுக்கலாம். எப்போ நீங்கள் கவாத்து ஒழுங்காக பண்ணணும், கேனப்பி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இப்போ சீதாப்பழத்தை பற்றி பேசினாங்க. நீங்கள் சீதாப்பழம் நார்மல் சீதாப்பழம் தான் ஒரு நாள் வச்சுருக்க முடியாது. இது வந்து அர்கா சகான்ங்கிற எங்கள் சீதாப்பழம். அதில் பார்த்தீங்கன்னா விதையே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் வந்து 1/2 கிலோ வரும் அர்கா சகான். ஒரு வாரம் வரையிலும் உங்களுக்கு கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து சீதாப்பழம் உங்களுக்கு தெரியும், ஆடு மாடெல்லாம் கிடைக்காது, அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, எந்த ட்ரை கிளைமேட்லேயும் அது வரும். அந்த சீதாப்பழம் வளர்கிறத பார்த்துருக்கீங்க, பட் என்ன ரகத்தை வளர்க்கணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரகம் போடும்போது நல்லா வரும். ஸோ அது தவிர நம்ம தென்னை மரத்தில் மலையில் மரத்தில் ஏறுறது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. சில ஏரியாவில் ரம்பூட்டான் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பங்களும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ரம்பூட்டான், பேஷன் ஃப்ரூட், அதில் 2 ரகம் மறுக்கா கூறுகிறாருங்கிற
சிவப்பு கலரில் தோல் இருக்குது.

இது லிச்சி ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். அப்புறம் இப்போ காலையில் ஆட்கள் இது வந்து ஐஐஎச்ஆர் ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து இந்த சித்துங்கிற வெரைட்டி இப்போ தான் அவருக்கு சிறப்பு செய்தார்கள். சங்கரா இந்த ரெண்டு வெரைட்டியும் ஐஐஎச்ஆரோட எங்கள் சயின்டிஸ்ட்டு ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து இந்த ரகத்தை வந்து பாப்புலரைஸ் பண்ணி அதனால் இப்போ ஃபார்மர்ஸ் நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. இதுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதில் வந்து சொலை மட்டும் இல்லை, இதை வந்து மருத்துவ குணம் இருக்குது. லைகோப்பின்ங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால தான் சிவப்பு கலரில் இருக்குது. அதனால தான் டொமேட்டோவுக்கு பேர் லைகோபெர்சிகன்னஸ்கலன்ட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி இப்போ புளி வந்து இப்போ இந்த காலத்தில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டேமரின்ட் அதுலேயும் அங்கே ஒரு வெரைட்டி வந்து ஃபார்மர் ஸ்பீட்லேருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திராட்சையிலையும் நிறைய ரகங்கள் இருக்குது, ரெட் க்ளோப் கலர்டு சீட்லெஸ் வெரைட்டிஸு. இன்னொன்று தெரியுமா, இந்த கிரேப்ஸு வந்து நம்ம கிராப்பே கிடையாது, இதுக்கு வந்து தேவையான ரூட் ஸ்டாக்கு ஐஐஎச்ஆர் கண்டுபிடிச்சதுனால எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனில் கூட வளர்க்கலாம். அதை பற்றி தான் நம்ம என்ஆர்சி டைரக்டர் டாக்டர் செல்வராஜன் பேசும்போது கூட சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கிராப், இந்த ஃபீல்டை ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா இது மேங்கோ ஆர்ச்சர்ட் மாதிரி இருக்கும், பட் இது மேங்கோ கிடையாது, லிச்சின்னு ஒரு புது கிராப், அந்த ரம்பூட்டான் மாதிரியே இருக்கும். அதுக்கு கூட சில நம்ம ஊரில் இந்த கிளைமேட் சில ஏரியாவில் வரும்போது ஆஃப் சீசன் லிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் மே ஜூனில் விளையும். இப்போ நமக்கு ஏலகிரி ஹில்ஸு, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில்ஸில் எல்லாம் இந்த மாதிரி பழங்களை போடும்போது இது வந்து ஹை வேல்யூ கிராப், நிறைய தொழில்நுட்பங்கள்ட்ட இல்லை, இதுவும் மலர் மருந்து வரும், நல்ல மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது, நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பழங்களோட இது. இதில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என்ன ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஃப்ரூட் கிராப்ஸ் பட்டர் ஃப்ரூட், அவக்காடோ அப்படின்னு சொல்கிறது வெண்ணெய்ப்பழம். இதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து நம்ம ஊரில் தான் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இதை வந்து சூப்பர் ஃப்ரூட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிஹெச், இந்த ஃப்ரூட்டோட பல்போட பிஹெச் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12. ஸோ நம்ம வந்து பாடி வந்து அசிடிக், ஸோ அப்போ அல்கலைன் ஃப்ரூட்டு நம்ம சாப்பிடணும், அதனால தான் இதுக்கு பேர் சூப்பர் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் ஃபேட் இருக்குது, இந்த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது, முள்ள முள்ளால் தான் எடுக்க மாதிரி உடம்புக்குள்ளார இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் வெளியே எடுக்கணுன்னா நம்ம குட் கொலஸ்ட்ரால் உள்ளார சேர்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்டை நிறைய கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேடி கொலஸ்ட்ரால் வெளியே வந்துடும். ஸோ இதனால் வந்து இது வந்து ஒரு ஃப்ரூட்டாக மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மருந்தாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு காரணம்னால இப்போ அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கர்நாடகா இந்த வெரைட்டி ரிலீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து லீடிங்கில் இருக்காங்க அவகேடோவில். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அர்கா சுப்ரீம், அர்கா கூர்கு ரவி அப்படின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி. நிறைய பேர் வெளிநாட்டு ரகங்களும் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த ரகங்கள் இங்கே வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட் எப்படி வளரும் அப்படி தான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து ஃபீடு இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த ஆராய்ச்சிகள்னாலேயே நாங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் 1500 ஏக்கர்ஸ் இந்த தொழில்நுட்பங்கள் கவர் ஆகியிருக்கு. இதனால மட்டும் ஒரு 40 கோடி இன்கம் இந்த நம்மளோட இந்த தொழில்நுட்பத்தினால ஜென்ரேட் பண்ண முடியுது. இது இல்லாத இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டு சேலத்தில் கருமந்துறை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த அவகேடோ பல்ப்பை வந்து ப்ராசஸ் பண்ணுறக்காத ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் யார் வளர்த்தாலும், நிறைய பேர் வளர்த்தா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. மார்க்கெட்டு இப்போ சேலத்துலேயே இப்போதைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த பழத்தை வந்து பல்ப்பை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அது வேல்யூ அடிஷனுக்கு தெரியும். இந்த அவகேடோ பவுடரோட வேல்யூ ஒரு 100 கிராம் வந்து 400 ருபீஸ் இல்லை ஒரு கேஜி 2000லேருந்து 4000 வரையில் போயிட்டுருக்கு. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்காக இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வந்து மார்க்கெட்டு இல்லாத போயிருமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்டு இங்கே வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கிறதுனால தான் நம்ம வெளிநாடுகள்லேருந்து இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இம்போர்ட்டை குறைக்கணும், அந்த மாதிரி பழங்களை நம்மளே க்ரோ பண்ணி நமக்கு தேவையான மார்க்கெட்டுன்னா எந்த காலத்தில் எந்த ஊரில் விளைஞ்சாலும் மார்க்கெட் வந்து இந்தியா தான், நம்ம தான் மார்க்கெட். ஸோ இதனால் இந்த மாதிரி வாய்ப்புகளை யூஸ் பண்ணி மண்ணை வளமாக பண்ணுங்கள், ப்ளஸ் கெமிக்கல் இல்லாத இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணலாம். மூணாவது, இது மாதிரி ஹை வேல்யூ கிராப், ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிற கிராப்பை யூஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன யூஸ் பண்ண கிராப்னாலும் அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். எப்படி வேல்யூ ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருமே பேசுனது அப்படி தான் சொல்லுவாங்க, நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நாங்கள் சொன்ன தொழில்நுட்பங்கள்னால வந்து மண்ணை நம்ம வளப்படுத்துகிறோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல மண்ணை கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் சொன்ன இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா இது நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இதனால் இந்த மாதிரி சிறப்பான தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி நீங்கள் நமக்கு மட்டும் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு மேல் மேலும் நல்லது செய்யணுங்கிற கூறி வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறு ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR, பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறிய அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ.பி. ஹரிதாஸ் அவர்கள் கூறும் 100 வகை பலா 100 விதமான சுவை அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

நேரம் 8 மணி. இனி மனோரஞ்சிதம் கேட்கலாம். மனோரஞ்சிதத்தில் முதல் பாடலாக தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து.

8:11 மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து.

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் தெய்வவாக்கு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் குணா திரைப்படத்திலிருந்து.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: மனோரஞ்சிதம் தரும் நிறைவான பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஸ்டார் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 9:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல திரைகாணம் நிகழ்ச்சியில் இருந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அலை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்ரீவர்தினி வாய்ஸ்ல அமேசிங்கான பாட்டு வருது.

நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல ஒரு பாடல் வருது, கேட்டு ரசிங்க.

நேரம் 9:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல திரைகானம் நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தித்திக்கிதே திரைப்படத்திலிருந்து சுஜாதா மோகன் வாய்ஸ்ல ஒரு அமேசிங்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

9:53 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இதுவரைக்கும் திரைக்கானம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியினுடைய நெகிழ்வான பாடல் உங்களுக்காக மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாதனா சொர்க்கம் வாய்ஸில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வருது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், கல்கத்தா எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் மேரு சமான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாயா மாளவ கவுளை ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலி வாசாம கோச்சரமே என தொடங்கும் தியாகராஜர் கிருதி கைகவசி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், கல்கத்தா எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கைலாசநாதனே என தொடங்கும் தீக்ஷிதர் கீர்த்தனை, காம்போதி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், கல்கத்தா எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. கவின் கலையில் படைப்பாற்றல், கும்பகோணம் கவின் கலை கல்லூரியின் முதல்வர் பா ராதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை மறுபகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இன்றைய வானிலை: இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. லோயர் அணை பகுதியில் 3 சென்டிமீட்டரும் சின்னக்கல்லார் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் அடுத்த சில நாட்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் மழை சற்று அதிகமாக இருக்கக்கூடும். தற்போதைய முன்னறிவிப்பின்படி பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலும் இரவு நேரத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையுடன் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். நாளையும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஓரிடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு

0: 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லதை கேட்க, வழங்குபவர் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:30 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், தொடர்ந்து அன்றைய நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. காலை 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து, தொடர்ந்து திரைகாணம். 7:25 தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல், தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள். அரங்கிசை காலை 9:00 நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்கள் பாட்டு, கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 11:47 முதல் 12:00 வரை கேட்டாலே இனிக்கும் திரைப்பட பாடல்கள். பகல் 12:10 சங்கீத சாரல், பெண்ணேஸ்வர மடம் பி. ஆர். ரகு அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். கத்தரிக்குப்பம் கே. ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள் தவில், 12:50 சேர்ந்திசை மெல்லிசை, 1:10 பெருமை மிகு பாரதம், காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு, உரை சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர், அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ். 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டம், தொடர்ந்து திரைப்பட இசை. ஊர்புறத்திலே பகல் 2:30 கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி குழந்தைகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம் திரைப்பட பாடல்கள், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை, எல் நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்களை வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம். எஸ். கண்ணதாசன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து, 9:30 திரைகாணம், அகில பாரத இசை நிகழ்ச்சி நாளை 10:00 நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபக்க சாரதா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி ஆப்பில் பார்த்து மகிழலாம். பதினோரு 11:05 ஆவதற்கு 5 நொடிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu. External Affairs Minister Dr. S. Jayashankar informed this in a social media post. The minister said that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jayashankar said that an 11-member team of doctors, paramedics and Reiki team for tunnel rescue operations is also on board. He also reiterated India's support to Nepal's ongoing relief and rescue efforts. Earlier, India had sent more than 47 tons of emergency relief supplies in 2 flights. Meanwhile, the death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547, with 1,545 people still missing as rescue teams search riverbanks and isolated settlements for survivors and bodies swept downstream. Authorities have evacuated more than